கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை சேர்த்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போவோமா ஒரு கோலம் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கிறது. உதாரணத்திற்கு நாங்கள் கூட மூன்று சொற்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். அத்தான், அடி, குடை. இந்த மூன்று சொற்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இதை தவிர்த்து நீங்கள் வேறு சொற்களை உருவாக்கினால் எங்களோடு இணைந்து சொல்லலாம். எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 416-554-4040. மீண்டும் ஒருமுறை அந்த இரண்டு ஊர்களையும் நாங்கள் உங்களுக்காக தருகின்றோம். இலங்கையிலிருந்து காத்தான்குடி, அதேபோன்று தமிழ்நாட்டிலிருந்து அடையாறு.

0: நேரம் இரவு 8:08 கேட்டுக்கொண்டிருப்பதை நம்மூர் ஈவினிங் போவோமா ஒரு கோலம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். எங்களோட நேர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன பதிலோட கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படி என்று கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சோமா இருக்கிறோம் தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறோம். அருமையான பாடல், ஒரு சில பாடல்கள் எல்லாம்
0: என்னென்ன சொற்களை நீங்கள்
1: கண்டுபிடிச்சிருக்கீங்க?
0: தாடை. சரி, மூன்று சொற்கள் தான் நாங்கள் கேட்டிருந்தோம். நன்றி தேவகுமார்.
1: நன்றி.
0: அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கலாம். யார் என்று பார்க்க போன்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் எஸ் கே சிங்கம். சரி, நீங்க என்னென்ன சொற்களை கொண்டு வந்திருக்கீங்க?
2: அப்பா.
0: காத்தான்குடி மற்றது அடையாறு. காத்தான்குடி.
2: சரி, தாடை.
0: தாடையா? தாடை ஏற்கனவே வந்துவிட்டது.
2: குடி.
0: அந்த சொல்லும் ஏற்கனவே வந்துவிட்டது. சரி, இணைந்து இந்த பதிலை சொன்னதற்கு நன்றி எஸ் கே சிங்கம். நன்றி. நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 416-5544-400. இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கின்றது. இலங்கையிலிருந்து காத்தான்குடி என்கின்ற உரை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து அடையாறு, இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். உதாரணத்திற்கு நாங்கள் மூன்று சொற்களை தந்திருந்தோம், அத்தான், அடி, குடை. இந்த சொற்களை தவிர்த்து நீங்கள் மூன்று சொற்களை உருவாக்கலாம். பதில் தெரிந்தால் நீங்களும் அழைக்கலாம். 416-5544-400. அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போன்றோம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். தாடி. தாவண்ணா. சரி, தாடி. எல்லாம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்றீங்க. சரி, நன்றி. நன்றி எங்களோட இணைந்து உள்ளதுக்கு. உங்களுடைய பேரை சொல்லலையே.
3: ராணி.
0: ராணி. சரி, நன்றி ராணி.
3: நன்றி.
0: நன்றி. அடுத்த நிறை நாங்கள் சந்திக்க போன்றோம். யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். ஜான்சி இருக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் ஜான்சி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நன்றி
0: எங்களோட இணைந்து கொண்டதற்கு. சரி, நீங்க என்னென்ன சொற்களை வந்து கொண்டு வந்திருக்கீங்க?
4: அடை.
0: அடை.
4: காத்தாறு.
0: என்ன சொல்?
4: காத்தாறு. காத்தாறு.
0: காத்தாறு. காத்தான்குடி அடையாறு. அந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும்.
4: என்றுதான்
0: சொல்வார்கள். யாடை என்பது அதுக்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா உங்களுக்கு? யாடை
4: காட்டுறது.
0: யாடை, ஜாடை காட்டுவது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஜாவண்ணா. சரி, நன்றி. நன்றி எங்களோட இணைந்து கொண்டதற்கு ஜான்சி. நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 416-5544-400. இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கிறது. அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போன்றோம். யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: ஸ்கார்ப்ரோ ரஞ்சினி, வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன செய்யலாம், எதுவுமே செய்ய முடியாது. சரி, இப்ப நீங்க நிலம் அப்படி இருக்கிறபடியா ஒண்ணுமே செய்ய முடியாது. சரி, சொல்லுங்க, நீங்கள் என்னென்ன சொற்களோட வந்திருக்கீங்க?
4: என்னது குடி?
0: குடி வந்து ஏற்கனவே வந்து விட்டது. சரி, இணைந்து கொண்டதற்கு நன்றி, முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி ஸ்காப்ரோ ரஞ்சினி.
4: நன்றி.
0: அபர்ணாவிதான். நன்றி. சரி, நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 4164444, இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கம்.

0: Your favorite music.
1: On your favorite station. 102.7.
2: It's East FM.
3: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
3: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
3: 416-788-24-26.
5: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services. 289-242-5450.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்.
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599.
10: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421. 416-626-8421.
11: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
12: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 to 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
13: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

0: நேரடியாக தகவல்களை பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம்.
1: இனியமான மாலை பொழுதிலே மார்னிங் காபரம் ஒற்றவழி அரங்கத்திலே டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 மிக பிரம்மாண்டமாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமாக இங்கே மேடை அமைக்கப்பட்டிருக்கு. நான் சொன்னது போலவே 360 நீங்க அனைவருமே இலகுவாக நீங்கள் பார்வையிடக்கூடிய வகையிலே இந்த மேடை அமைக்கப்பட்டு இந்த மேடையில இப்பொழுது சிறுவர்களின் நடன இசை நடன நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. ஏராளமான மக்கள் வருகை தந்து இங்கே நிகழ்ச்சிகளை கண்டு கழித்துக் கொண்டிருப்பதையும் அதுபோல உணவு சாவடிகளில் மக்கள் ஆர்வத்தோடு உணவுகளை வாங்கி சாப்பிடுவதையும் காணக்கூடிய இருக்கிறது. அதேபோல சிறுவருக்கான விளையாட்டு திறன்களோடு இருக்கின்றன. அனைத்துமே முற்றிலும் இலவசம். நீங்கள் வாகன திரைப்பிடங்களிலிருந்து அனுமதியிலிருந்து அனைத்துமே முற்றிலும் இலவசத்தோடு நீங்கள் இங்கே வந்து இந்த கோடை காலத்தை கொண்டாடக்கூடிய வகையிலே டேஸ்ட் ஆஃப் தமிழ் அமைந்திருக்கிறது. அதுபோல சத்யபிரகாஷ் கூட இங்கே பிரதான அரங்கத்திலே பல பாடல்களை வழங்கியிருந்தார். தொடர்ந்து பல பாடல்களை வழங்க காத்திருக்கின்றார். அதுபோலவே நாளை நாளும் கூட சத்யபிரகாஷ் பிரியங்கா உட்பட பல பாடல்கள் பல கலைஞர்கள் பாடல்களை வழங்க காத்திருக்கின்றார்கள். அதுபோல எங்களுடைய படியில் பாகிஸ்தான் குழுவில் கூட நாளை நாள் நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கின்றார்கள்.
2: ஆமாம், டேஸ்ட் ஆஃப் தமிழ் நிகழ்ச்சி இப்பொழுது களைகட்டி இருக்கின்றது. ஏராளமான மக்களோட நிகழ்வுகளும் மேடைகள், அதுவும் இந்த 360 என்று சொல்லும் போது நேரடியாக நீங்கள் எல்லா பக்கங்களிலும் இருந்தும் உங்களுக்கு அறிவாக நிகழ்வுகளை கண்டுகளிக்கக்கூடியதாக ஒரு முதல் முறையாக இப்படி ஒரு நிகழ்வு ஒரு முன்னப்போதும் நீங்கள் பார்த்துராத வகையிலே உங்களுக்கு நெருக்கமாக நீங்கள் இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸை பார்க்கக்கூடிய வகையிலே இது அமைக்கப்பட்டு நிகழ்வுகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை நாள் வாகிஸ்தான் குழுவினர் கூட இதில் பங்கு பெற்ற இருக்கின்றார்கள். இவ்வாறு அதுவும் அனுமதி பார்க்கிங் எல்லாமே முற்றுமுழுதாக இலவசம். டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஒரு சிறந்த காலையோடு இப்போது காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் இந்த நிகழ்வை வந்து சுவையான உணவுகளையும் பெற்றுக்கொண்டு சிறுவர்களுக்கான விளையாட்டுக்கள் ஆகட்டும், அதே போன்ற விளையாட்டு பொருட்கள் இருக்கின்ற கடைகள், ஆடை ஆபரண வணிக சாவடிகள் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல உணவு சாவடிகள் என்று எக்கச்சக்கமாக வளமை போன்று இருக்கின்றது. பவுன்சி கார்சலும் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் நேரடியாக வரும்போது குடும்பத்தோடு இன்று தொடக்கம் ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். நாளைக்கு மதியம் முதல் நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றன.
1: அதுபோல வேற்றின மக்கள் கூட மிக ஆர்வத்தோடு இங்கே வந்து கலந்து கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே இங்கே ஏராளமான மக்கள் இப்பொழுது உள்ளே வருகை தந்து நிகழ்ச்சிகளை கண்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே டேஸ்ட் ஆஃப் தமிழ் இன்று நாளை நாளை மறுதின 3 மிக விமர்சையாக இடம்பெற காத்திருக்கிறது. கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாட உங்களுக்கான வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே இந்த ஆண்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தோடும் நாங்க சொன்னது போலவே 360 மேடை அமைக்கப்பட்டு இதில் இலகுவாக நீங்க அனைவருமே நிகழ்ச்சியில கண்டுகளிக்கக்கூடிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே நேரடியாக வந்து நீங்கள் கண்டுகளிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு நாங்கள் மீண்டும் ஒரு பொழுது சந்திக்கலாம்.
0: நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் இலங்கையிலிருந்து காத்தான்குடி என்கின்ற உரை கொண்டு வந்திருந்தோம். அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து அடையாறு என்கின்ற உரை கொண்டு வந்திருந்தோம். எங்களுடைய நேர்களும் இணைந்து பல சொற்களை உருவாக்கி எங்களோடு பயந்திருந்தார்கள். நாங்களும் அத்தான், அடி, குடை என்கின்ற சொற்களை வந்து உதாரணத்திற்கு உங்களுக்காக கொண்டு வந்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் தாடை, அன்று இருக்கிறது, அறு, காடை, தாடை, அதே போன்று காத்தாறு, இப்படியான ஏராளமான சொற்களை எங்களுடைய நேர்கள் கூட எங்களோடு பயந்திருந்தார்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: ஒன்டாரியோவில் காட்டுத்தீக்களால் உருவாகிய புகை பரவல் காரணமாக கனடாவையும் அமெரிக்காவையும் சேர்ந்த கிட்டத்தட்ட 19 மில்லியன் மக்கள் கடந்த மாத நடுப்பகுதியில் அதியுச்ச மோசமான காற்றினை சுவாசிக்க நேர்ந்ததாக சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரத்துக்கான ஐக்கிய நாடுகள் பல்கலைக்கழக நிறுவனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் 31.6 மில்லியன் மக்கள் தரம் குறைந்த காற்றினை சுவாசிக்கும் நிலை ஏற்பட்டதாகவும் அது மதிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்ப அங்கத்தவர்களுக்கு முதலமைச்சர் விஜயால் அரசு வேலைகள் வழங்கப்பட்டதை ரத்து செய்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் பலியானோரின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கிலேயே இந்த பணி நியமன ஆணையை ரத்து செய்ய தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குவதில் வழக்கு தொடுத்தவர்களுக்கு என்ன பிரச்சினை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வேலை வழங்கக்கூடாது என கூறுவதற்கு நீங்கள் யார் எனவும், தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவுகளில் எப்படி நீதிமன்றம் தலையிட முடியும் என்றும் உயர்நீதிமன்றத்திடமும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வினவியுள்ளனர். இலங்கையில் தமிழினத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் அனைத்துக்கும் சான்றாக செம்மணி மனித புதைகளில் உள்ளதாக ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவித்துள்ளது. இந்த படுகொலைகளுக்கு நீதி கூறியும் ஐக்கிய நாடுகள் சபை இறுக்கமான தீர்மானங்களை கொண்டுவர வலியுறுத்தியும் தாயக செயலணியின் ஏற்பாட்டில் செம்மணியில் ஆரம்பித்துள்ள தொடர் போராட்டத்துக்கு அது ஆதரவையும் வெளியிட்டுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: Rhythm 7 Entertainment, Altona Group, Wellington. Tennisai Tendril Deva, the Ghana King, live in Toronto.
5: Meenachi, Meenachi.
4: Tennisai Tendril Deva Vudan, Srikant Deva, Manu, Anuradha Sriram, Velmurugan, Priya Jerson, Ajay Krishna, Shruti Shekhar. August 15th, Sunny Kilamai Malai, 5 Maniki, 8100 Steel 7 New East, Markham Meadowville. Tennisai Tendril Deva, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com-க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
6: IP Gold House, திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House, டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D, நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
7: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
8: 4-6-6-4-9-6-3-8-8. உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
9: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 Cash Point.
10: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472.
11: Wagons Legal Services.
12: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
13: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
14: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஒழிக்கும் இந்த நுழை ஒழித்த நிறைவடையும் இந்த பாலோடு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முதல் இரண்டு விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த இருக்கின்றோம். அந்த வகையில் டொரண்டோவினுடைய காலநிலையை பார்த்தால் இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 29 காணப்படும். அதே போன்று இன்று நள்ளிரவு 21 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 24 காணப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று நாளை காலை சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு அழகிய நாளாக நாளைய காலை இருக்க போன்றது. நாளை காலை 19 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 20 காணப்படும். அதே போன்று நாளை மதியம் 24 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 29 காணப்படும். நாளை மாலை வெளியளவில் 25 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 30 காணப்படும். அதேபோன்று எரிபொருளின் விலையை பொறுத்தவரை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 1 சதத்தால் குறைவடைய போகிறது அப்படியென்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களே, வணக்கம்.
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சக் சாரீஸ், லெஹெங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
3: பாட்டுக்கு
4: நாரதன்,
3: வீணைக்கு
4: வாணி,
3: அழகுக்கு
4: முருகன்,
3: சொல்லுக்கு
4: அகத்தியன்,
3: வில்லுக்கு
4: வினோத்குமார்.
3: எனது வினோத்குமாரா?
4: ஆம், வில்ஸ், அதாவது உயிர் எழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அலையுங்கள் 6477665189.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
7: சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: KJRK 102.7 East FM.
1: Your radio, your music, FM 102.7 East.

0: You're listening to East FM 102.7 CJRK.
1: Hey Sync, are you there?

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindrana ahmed thamsi 437-860-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7. வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield, Ikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
6: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
4: மௌலிஸ் அண்ட் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொஃபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி September 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில். உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
8: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
1: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
10: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
11: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, த கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
4: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை

0: 01
1: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
0: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
3: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
2: 2426 7793 2323 4677923 2323. உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: செலசி .ca. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7 தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 பி, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்போரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4168210462-416-2412-1-04-462. Some condition apply.
5: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 முதல் இரவு 9 வரையும், ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 முதல் இரவு 10 வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 6478-892710, கவுர் 6472336129.
6: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 முதல் 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
7: நல்ல பாட்டு, நாலு விஷயம்,
8: FM 102.7
7: ஈஸ்ட் FM.ca.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
9: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync. 416-788-2426.
10: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough. 416-288-0994. KindlyTaste.com.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

0: Weekend Wonder. Weekend East FM.
1: Where are you?
0: Weekend East FM. 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே,
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-4
6: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
7: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்
8: என்னது?
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
10: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
11: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
12: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: ஜஸ்ட் ஆசம்.
1: நோ டென்ஷன் பேபே.
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம்
3: 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள்.
1: ஐஸ்கிரீம் சில ஏனியாரோ,

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் அவள் குழல் உதித்தே.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

9:03 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது தொடக்கம் 11 மணி வரையில் உங்களை சந்திக்க இருப்பது வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு. வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு உங்களோடு பாகினி சிவபாத சுந்தரம். வணக்கம் இருக்கே. உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் 9:00 வரையில் தமிழ் நேரலி ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகள முடியும். ஈஸ்ட் எஃப்எம்முக்கான தொடர்பு இலக்கம் 4648241212 எங்களுடைய மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஈஸ்ட் எஃப்எம் .ca இணையதளத்தினூடாக நீங்கள் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து கொள்ள முடியும். அல்லது 102.7 என்ற நேரலை காத்திருக்கின்றது யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். இதுதான் எங்களுடைய முகவரி. நீங்களும் எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்து கொள்ள முடியும். ஆகஸ்ட் மாதம் 15 சனிக்கிழமை காலை உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளுக்கும் பல சிறப்பு அம்சங்கள் இருக்கு. நிறைய நிறைய விடயங்கள் உங்களுக்காக அடுத்து வருகின்ற 2 மணி நேரங்களில் நாங்கள் கொண்டு வர காத்திருக்கின்றோம். இந்த ஆகஸ்ட் 15 திருமண நாள், பிறந்த நாள், விசேட நாட்களை கொண்டாடும் எல்லோருக்கும் ஈஸ்ட் எஃப்எம்மின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கின்றோம். இந்த நாள் எல்லோருக்குமே ஒரு அழகான நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சூரியோதயம் காலை 5:50 இடம்பெற்றிருந்தது. சூரிய அஸ்தமனத்தினை 8:23 நீங்கள் எதிர்பார்க்கலாம். 20 டிகிரி செல்சியஸில் ஸ்காபரோ 21 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மிதமான அழகான காலநிலை அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்பான விடயங்களையும் தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வருகின்றது இது பாபா திரைப்பட பாடல்.

9:09 இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. காலநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் 25 டிகிரி செல்சியஸ், அதிகூடிய வெப்பநிலை 30 உணர இருக்கின்றோம். பிரதானமாக சூரிய வெளிச்சத்தோடு கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகின்றது. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் இன்று ஒரு அதற்கு உகந்த ஒரு நாள் அப்படின்ட்டு சொல்லலாம். நாளைய தினத்தை பொறுத்தவரையில் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களும் வந்து மிதமான வெப்பநிலை என்று சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிக வெப்பநிலையாக தான் இருக்குது. ஆனால் இப்போ காலை பொழுதுகளில் மிதமான வெப்பநிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தெளிவான காலநிலையுடன் கூடிய நாட்களை இந்த வார நாட்களிலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாகன எரிபொருளின் விலையை பொறுத்தவரையில் நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும்பொழுது இன்றைய தினம் 1% எரிபொருளின் விலை குறைவடைந்திருக்கின்றது. சராசரியாக ஒன்றாரியோவை பொறுத்தவரையில் 168.9% ஜிடிஏ பெரும்பாகத்தில் உங்களால் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான பெருந்தெருக்களில் சுமூகமான முறையில் வாகன போக்குவரத்துகள் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றன. வாகனங்களை செலுத்தும் பொழுது அவதானமாக செலுத்துங்கள். ஆகஸ்ட் 15 வரலாற்றை திரும்பி பார்த்தால் நிறைவே விடயங்கள் இடம்பெற்று இருக்கின்றன. இந்தியாவினுடைய 80 சுதந்திர தினம் இன்றைக்கு அனுஷ்டிக்க கொண்டாடப்படுகின்றது. 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்றது. நாடு முழுவதும் கொடியேற்றம், தேசபக்தி பாடல்கள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளோடு கொண்டாடப்படும் நாளாக இருக்கின்றது. அதேபோல் நிறைய பேருக்கு பிடித்தமான இன்னும் ஒரு தினம் கூட இன்றைக்கு தான், நேஷனல் ரிலாக்ஸேஷன் டே. ரெஸ்டுக்கே ரெஸ்டா அப்படின்னா இருக்கு. ஓய்வு தினமாக இன்றைய நாள் இருக்கின்றது. அதாவது அன்றாட ஓட்டத்திலிருந்து ஒரு கொஞ்சம் விலகி உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடுக்கின்ற ஒரு நாள், அதனை நினைவு ஊட்டுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. இன்றைக்கு மாத்திரமில்லை, எப்பவுமே நீங்கள் உங்களுக்காக ஒரு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொள்ளணும். வளர்ச்சிக்கு வந்து முயற்சி எவ்வளவு தூரம் முக்கியமோ அதே அளவு முக்கியம் ஓய்வு அப்படின்னு நான் சொல்லல, எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்தால் தான் உங்களோட மூளையும் உடலும் இன்னும் சிறப்பாக செயற்படும் என்பதுதான் ஒரு நம்பிக்கை. அதே போல் வேர்ல்டு கிரேட்னஸ் டே, உலக சிறப்பு மிக்கோர் தினமாகவும் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திய மனிதர்களையும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் தனித்திறமையும் கொண்டாடுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கின்றது. இந்த நாளினுடைய சிறப்பம்சங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. ஒழிக்கின்றது பாடல் இது பாம்பே திரைப்படத்தில் இருந்து.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
3: வீட்பே ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B, வீட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
3: 416-900-4599. Formula Honda வில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
6: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, Unit 3, Scarborough. Pharmacy and Mechanical Sandipil, 416-731-7044. Selassie.ca.
7: காற்றில் பரவும் இசை போல
8: East FM.

9:27 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. சிட்டி ஆஃப் ட்ரோனோ தருகின்ற சில விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ட்ரோனோ பைக் லேன்ஸ் விவகாரத்தில் ஒன்டாரியோ அரசுக்கு நீதிமன்ற வெற்றி கிட்டியிருக்கின்றது. ஒன்டாரியோ கோர்ட் ஆஃப் அப்பீல் ட்ரோனோ நகரின் யங் ஸ்ட்ரீட், ப்ளோ ஸ்ட்ரீட் மற்றும் யூனிவர்சிட்டி அவென்யூ உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் உள்ள சுமார் 19 கிலோமீட்டர் பாதுகாக்கப்பட்ட பைக் லேன்ஸை அகற்ற மாகாண அரசுக்கு சட்ட ரீதியாக வழி உள்ளது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்குது. கடந்த ஆண்டு கீழ் நீதிமன்றம் பைக் லேன்ஸை அகற்றுவது சைக்கிள் பயணிகளின் பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என கூறியிருந்த நிலையில் தற்போது அந்த தீர்ப்பு வந்து மாற்றப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் பைக் லேன்ஸ் உண்மையில் அப்போது அகற்றப்படும் என்பது இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. ட்ரோனோ மேயர் ஒலிவியா சவ் வாகன ஓட்டிகள், சைக்கிள் பயணிகள் மற்றும் பாதசாரிகள் அனைவரின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு மாகாண அரசோடு தொடர்ந்து பேசுவதாக தெரிவித்திருக்கின்றார். டிடிசியில் இப்பொழுது புதிதாக ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது, ஃபேர் கேப்பிங் முறை. இது என்ன அப்படின்னு பார்த்தால், 47 பயணங்களுக்கு பிறகு இலவசமாக நீங்கள் பயணிக்கலாம். செப்டம்பர் 1 முதல் டிடிசியில் ஒரு மாதத்தில் நீங்கள் 47 கட்டணம் செலுத்தி உங்களுடைய பயணங்களை முடித்துவிட்டால், 47 பெய் ட்ரிப்ஸ் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், அந்த மாதத்தின் மீதமுள்ள டிடிசி பயணங்கள் இலவசமாகும். பிரெஸ்டோ கார்டு, கிரெடிட் டெபிட் கார்டு அல்லது மொபைல் வாலெட் ஆகியவற்றில் ஒரே பேமெண்ட் மெத்தட்டினை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதாவது இப்போ வந்து பல்வேறு முறைகளில் நீங்கள் உங்களுடைய கட்டணங்களை செலுத்த முடியும் தானே. ஆனால் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் 47 ஒரே ஆள் தான் செஞ்சீங்கன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதால் ஒரே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது ஒரே வாலெட், அதாவது உங்களுடைய மொபைல் வாலெட் அல்லது ஒரே பிரெஸ்டோ கார்டு, இதை பயன்படுத்தி ஒரு மாதத்தில் 47 பயணங்கள். தனியாக மந்த்லி பாஸ் வாங்கவோ முன்பதிவு செய்யவோ தேவையில்லை. 47 பயணங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வர எல்லா பயணங்களும் இலவசமாக இருக்கும். இது ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்பவர்கள் அல்லது கல்லூரிக்கு செல்பவர்கள், பாடசாலைக்கு செல்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அல்லது உங்களுடைய வீட்டில் வந்து சின்ன குழந்தைகள், சிறுவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் உங்களுடைய அதாவது கடன் அட்டையை அல்லது டெபிட் அட்டையை தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு இது பிரயோசனமானதாக இருக்கும். ஏனென்றால் 2-3 பேர் சேர்ந்தால் 47 பயணம் ஈஸியாகவே வந்துடும். இந்த மாற்றத்தோடு அடல்ட், யூத், சீனியர் மற்றும் அந்த மந்த்லி பாசஸ் இருந்தது தானே, ஃபேர் பாஸ் மந்த்லி பாசஸ் இவை எல்லாமே August 31 பின்னர் நிறுத்தப்படுகின்றன என்பதையும் டிடிசி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. ட்ரோனோ வீடமைப்புக்கு 2.7 பில்லியன் டாலர்கள் வரை மத்திய அரசு நிதி கொடுக்க சம்மதித்திருக்கின்றது. ட்ரோனோவில் வீட்டு வாடகை மற்றும் ஹவுசிங் அஃபோர்டபிலிட்டி பிரச்சினையை சமாளிக்க மத்திய அரசு 2.7 பில்லியன் டாலர்கள் வரை நிதியுதவி வழங்கும் புதிய உடன்படிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில ஆண்டுகளில் 5,600+ ரெண்டல் ஹோம்ஸை உருவாக்குவதுதான் இதனுடைய இலக்காக இருக்கின்றது. இதில் சுமார் 1,800 வீடுகள் அஃபோர்டபிள், சப்போர்ட்டிவ் அல்லது ரெண்ட் கண்ட்ரோல்டு ஹவுசிங் ஆக இருக்கும். ட்ரோனோ நகரமும் கூடுதலாக 703.7 மில்லியன் டாலர் அளவில் நிதி மற்றும் ஊக்கத்தொகைகளை வழங்குவதும் கூட ஒரு சிறப்பு தகவல். நாங்கள் போன கிழமை சொன்னது போலவே இந்த மாதமும் கூட பரபரப்பாக எக்கச்சக்கமான கோடை கால நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. உங்களை சுற்றியும் கட்டாயம் ஜிடிஏ பெரும்பாகத்தில் இடம்பெறுகின்றன. அங்கெல்லாம் போகிறதுக்கு இன்றைக்கு சிறந்த நாள் அப்படின்றதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதே போல் உங்களுக்காக ஒரு அழகான சிந்தனையும் நாங்கள்

கொண்டு வந்திருக்கின்றோம். வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் நீங்கள் நிற்கிற பொழுது உங்களுக்காக திறக்க மாட்டாது. சிலது வந்து மூடப்படும், சில பாதைகள் திடீரென்று மாறிவிடும். ஆனால் அதால் நம்முடைய பயணம் முடிந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. சில நேரங்களில் நமக்கு கிடைக்காததை கூட நம்மை சரியான இடத்திற்கு கிடைக்காதது கூட எங்களை சரியான இடத்திற்கு திருப்பிவிடும். ஆகவே விரும்பியது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஏமாற்றத்தில் நிற்காமல் இதிலிருந்து எதை கற்றுக்கொள்ளலாம், அடுத்து நாங்கள் என்ன செய்யலாம் என்று நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கான வாழ்க்கை என்பது நாங்கள் திட்டமிட்டபடி நடக்கிற ஒரு பிளான்ட் வேர்ஷன் கிடையாது. எது நடந்தாலும், அன்பிளான்டாக என்ன நடந்தாலும் கூட அதிலிருந்து எங்களால் மீள முடியும். ரெசிலியன்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அதுதான் முக்கியமானது. இதை உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நீண்ட தூரம் நீங்கள் வெற்றிகரமாக பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த குணாதிசயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுகின்றது. 9:31 ஈஸ்ட் எஃப்எம் மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக்கொண்டு இருக்கின்றது.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
2: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
3: 7965 0707. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
4: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
5: என்ன கதை இது, பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
4: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
4: 416-788-2426.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
8: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

9:48 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியா செய்திகளை இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்தியாவினுடைய 80th சுதந்திர தின கொண்டாட்டம் இன்றைக்கு கொண்டாடப்படுகின்றது. டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார். இளைஞர்களுக்கான AI பயிற்சி, இலவச கோச்சிங் வாய்ப்புகள், விளையாட்டுத் திறமைகளை கண்டறியும் தேசிய அளவிலான திட்டம், செமிகண்டக்டர் மற்றும் நியூக்ளியர் எனர்ஜி துறைகளுக்கான புதிய முயற்சிகள் உள்ளிட்ட பல அறிவிப்புகள் அவரது உரையில் இடம்பெற்று இருந்தன. அதேபோல் முதல்வராக விஜயனுடைய 1st சுதந்திர தின கொண்டாட்டமும் கூட இன்றைக்குத்தான். சென்னை கோட்டை சென்ட் ஜோர்ஜில் தேசிய கொடியை அவர் ஏற்றியிருந்தார். மத்திய அரசுடன் மக்கள் நலத்திட்டங்களில் தமிழ்நாடு ஒத்துழைக்கும் என்றும், அதே நேரத்தில் மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுப்போம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கு 67,452 கோடி ரூபாய் முதலீடு, 1,00,000 மேற்பட்ட வேலைவாய்ப்புகள், 97 முதலீடு ஒப்பந்தங்களில் தமிழ்நாடு அரசு பல்வேறு நிறுவனங்களோடு கையெழுத்திட்டிருக்கின்றது. டைட்டன், MAS ஹோல்டிங், சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர், செயின்ட் கோபேன், டெய்ம்லர் ஆகிய நிறுவனங்களும் கூட இதில் முதலீடுகளை அறிவித்திருக்கின்றன. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 700 பில்லியன் டாலர்களை தாண்டியிருக்கின்றது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் August 7th முடிந்த வாரத்தில் 707 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கின்றது. ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 14.1 பில்லியன் டாலர்கள் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில வாரங்களில் வெளிநாட்டு முதலீடு மற்றும் டாலர் வரவு அதிகரித்ததுதான் இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகின்றது. வெளிநாட்டு இந்தியர்களின் வைப்புகள் மூலம் 50 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான வரவு NRI ஃபாரின் கரன்சி டெபாசிட்ஸை ஊக்குவிக்க RBI அறிமுகப்படுத்திய சிறப்பு ஃபாரெக்ஸ் வெப் வசதி மூலம் இந்த நிதி இந்தியாவுக்குள் வந்திருக்கின்றது. மிகுந்த வரவேற்பு கிடைத்ததால் இந்த திட்டத்தின் காலக்கெடுவை September 30th August 31st வரை முன்கூட்டியே முடிக்க RBI திட்டமிட்டு இருக்கின்றது. 9:50 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV Kalayam 0% Rate Finance Cheyyungal Anithu Trim 2026 Nissan Kicks 0% Finance Rate 2025 Nissan Leaf Electric Vahanangalai 0% Lease Mattum Finance Rate Peralam 2025 Infinity QX 50 Kal 0% Finance and Lease Rate Kaathirukkindrana Completely Redesigned 2026 Nissan Sentra Kalayam Vandhu Paarungal Anithu Vahana Kolvanavugalukkum 4 Oil Changes Ilavasam Tamilil Pesa முகமது லெபி 4374777960 4374777960.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372632394 4162899993.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-816-2121-0462-4. சம் கண்டிஷன் அப்ளை.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் and solicitor,
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: MJS Gold House.
6: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
5: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
5: MJS Gold House.
6: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
7: இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் சரியாக 10 மணி.
8: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ்எம் சுரேந்தர் பேசுறேன்.
9: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
9: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
7: புதிய மனத்தியாளத்துக்குள் நுழைந்திருக்கின்றோம். இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் இஸ்டெஃபமில் இரவு 9 மணி வரையில் தமிழ் நேரலி ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். 102.7 நேரலியின் ஊடாக, இஸ்டெஃபம் .ca என்ற இணையதளத்தின் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். இஸ்டெஃபமுக்கான தொடர்பு இலக்கம் 416-824-1212, 416-824-1212. எங்களுடைய மின்னஞ்சல் istfm102.7@gmail.com. யூடியூபினுடாக இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், இதுதான் எங்களுடைய முகவரி. ஆகஸ்ட் மாதம் 15 தேதி காலை உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடும் எல்லோருக்கும் ஈஸ்ட் எஃப்எம்மின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்து கொள்கின்றோம். தெளிவான சூரிய வெளிச்சத்தோடு கூடிய ஒரு காலநிலை 20 டிகிரி செல்சியஸ் 22 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ கொஞ்சம் உயிர் கூட்டத்தோடு இருந்தாலும் இன்று அதை கூடிய வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ் உணர்நிலை 30 இருக்கப் போகின்றது. தெளிவான காலநிலை இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாளை நாளை பொறுத்தவரையில் ஆங்காங்கே மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மதியம் மற்றும் பின்னிரவு நேரங்களில் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு தென்படுகின்றன. வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான பெருந்தெருக்களில் சுமூகமான முறையில் வாகன போக்குவரத்துகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வாகனங்களை செலுத்தும் பொழுது அவதானமாக செலுத்துங்கள். வாகன எரிபொருளின் விலையை பொறுத்தவரையில் நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும்பொழுது 1% எரிபொருளின் விலை ஜிடிஏ பெரும்பாகத்தில் குறைவடைய இருக்கின்றது. இன்றைய நாளில் பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் லீட்டர் ஒன்றுக்கு 168.9 உங்களால் எரிபொருளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு அழகான சிந்தனையை நாங்கள் கொண்டு வந்து இருக்கின்றோம். நீங்கள் நினைத்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து வாழ்க்கை கிடையாது. என்ன நடந்தாலும் உங்களால் அதிலிருந்து மீண்டு எழ முடியும் என்று சொன்னால் அதுதான் சரியான வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. எங்களுக்கு பிடித்தது கிடைக்கவில்லை அல்லது நினைத்தது நடக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஏமாற்றத்தில் நிற்காமல் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் அல்லது அடுத்து நாங்கள் என்ன செய்யலாம் என்று நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் நம்மை மீளவும் உருவாக்கி செதுக்கி கொள்றதுதான் வாழ்க்கை. அஜித்குமார் சொன்ன மாதிரி அந்த சிந்தனையை தான் உங்களோட நாங்களும் பயந்திருக்கின்றோம். இந்த மனத்தியாலத்தில் உங்களுக்கான பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நாங்கள் எடுத்து வர இருக்கின்றோம். தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருங்கள்.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
6: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656
3: Ideal Dreams Entertainment and Maja Varangam Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22, 5:30 Great Canadian Casino Resort, Toronto. டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca. விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
7: The one and only Weekend Wonder, Weekend East FM.
8: Where are you?
7: Weekend East FM 102.7. Weekend East FM,
9: the greatest radio station.

பத்து மணி 19 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. இலங்கை செய்திகளை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இலங்கைக்கு சுனாமி அபாயம் கிடையாது என்று தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் அறிவித்திருக்கின்றது. இலங்கையின் கடலோர பகுதிகளில் வழக்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றும் வானிலை ஆய்வு திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்தவரையில் 91,000 கடந்திருக்கின்றது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. கிட்டத்தட்ட 91,692 நோயாளர்கள் பதிவாகி இருக்கின்றார்கள் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் தங்கள் சுற்றுப்புறங்களில் நீர்த்தங்கும் இடங்களை அகற்றுவதில் கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டு இருக்கின்றார்கள். நீண்டகாலமாக நிலுவையில் இருக்கின்ற சுமார் 9,000 தடயவியல் அறிக்கைகளை ஒரு மாதத்திற்குள் வெளியிட தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்ற வழக்குகள் தாமதமடைவதற்கு இந்த அறிக்கைகளின் தாமதமும் ஒரு காரணமாக இருந்து வந்திருக்கின்றது. சிறைச்சாலை அதிகாரிகளை கொலை செய்ய திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 30 நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரது கைபேசியை ஆய்வு செய்தபொழுது இந்த திட்டம் தொடர்பான தகவல் கிடைத்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். நீண்டகாலமாக தாமதமாகி இருக்கின்ற இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்த வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியிருக்கின்றது. மேலும் தமிழர்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் அரசியலமைப்பு ஏற்பாடுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இந்திய வெளியுறவு செயலாளர் தனது கொழும்பு விஜயத்தின் பொழுது தெரிவித்திருக்கின்றார். இன்று இலங்கையில் காலையில் ஆரம்பமான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா டாஸ் வென்று முதலில் பேட்டிங் தேர்வு செய்திருக்கின்றது. கே.எல். ராகுல் மற்றும் தேவ்தட் படிக்கல் அரை சதங்கள் அடித்து இந்திய அணிக்கு வலுவான தொடக்கத்தை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தொடர் இரண்டு அணிகளுக்கும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. 10:21 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது.

0: 10:27 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் தேவா லைவ் இன்ட்ரோனோ தொடர்பான தகவல்களை அறிய இருக்கின்றோம்.
1: அல்ஜனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா கானா கிங் லைவ் இன் டொரண்டோ இன்று மாலை வெகு விமர்சையாக இடம்பெற காத்திருக்கின்றது. அதுவும் எங்கே என்று பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து மார்க்கம் மெடோ கிரவுண்ட்ஸில் தான் இடம்பெற போகின்றது. 81 ஸ்டீல்ஸ் அவென்யூ மார்க்கம் ரோடில் அமைந்திருக்கும் மார்க்கம் மெடோ கிரவுண்ட்ஸில் தான் இந்த அல்ஜனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா லைவ் இன் டொரண்டோ கானா கிங் என்னுடைய இந்த லைவ் இன் டொரண்டோ இடம்பெற காத்திருக்கிறது. ஏராளமான பாடல்களாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய பிரபல பாடல்களான மனோ மற்றும் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ஏராளமான இசைக்கலைஞர்கள் இணைந்து வழங்க இருக்கும் இந்த லைவ் இன் டொரண்டோ தேனிசை தென்றல் தேவாவினுடைய லைவ் இன் டொரண்டோக்கான டிக்கெட்டுகளை எங்கெல்லாம் நீங்கள் பெறலாம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, மயூரன் தர்மபாலம் ப்ரொஃபஷனல் கார்பரேஷன் மற்றும் சதர்ன் அரோமா ஆன் த கோவில் நேரடியாக நீங்கள் டிக்கெட்டுகளை வாங்கலாம். அப்படி இல்லாவிட்டால் ஆன்லைனிலும் கூட rhythm7ent.com என்கின்ற ஆன்லைன் தளத்தினூடாகவும் நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டுகளையும் பெற்றுக் கொள்ளலாம். எனவே இன்று மாலை இடம்பெற இருக்கும் இந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி, ஏராளமான மக்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த இசை நிகழ்ச்சி பற்றிய மெலதி விவரங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். அர்ஜுனா குரூப் வழங்கும் இந்த தேனிசை சென்ற தேவா கானா கிங் லைவ் இன்ட்ரோன்ற பற்றிய மெலதி விவரங்களுக்கு நீங்களும் அழைத்து கேட்கலாம். 6476005297 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து மேலதிக விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம். மாலை வேளையில் 5 மணிக்கு இந்த தேனிசை சென்ற தேவாவினுடைய கானா கிங் லைவ் இன் டொரண்டோ வெகு விமர்சையாக இடம்பெற காத்திருக்கிறது. நாங்கள் இங்கே நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரம்மாண்டமான ஒரு மேடையும் அமைக்கப்பட்டு அனைத்து ஆயத்தங்களும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நேரடியாக வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கே எல்லாம் டிக்கெட் பெற்றுக் கொள்ளலாம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, rhythm7ent.com என்கின்ற ஆன்லைன் தளத்தினூடாகவும் நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். நேரடியாக டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கு மயூரன் தர்மபாலன் ப்ரொஃபஷனல் கார்பரேஷன் மற்றும் சதன் அரோமா ஆன் த கோ என்கின்ற இடங்களுக்கு நீங்கள் நேரடியாக செல்லும் பொழுது டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு நீங்களும் அழைத்து கேட்கலாம். 6476005297 6476005297

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமி
6: வழிகாட்டுதல், ஸ்ரீலங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். KM Business Solutions, 6475221775, 6475221775. KM Business.ca.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive, Unit 67, Markham,
7: 416-461-6401.
8: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
9: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
1: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: 10:43 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் மலிவு விற்பனை தகவல்களை அறிய இருக்கின்றோம்.
1: வார வார விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரம் கூட தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு செயற்பாடு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான தாயத்து பழங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் எடுக்கிறது 38 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த ஆண்டி கப்பல் வாழைப்பழம் அதேபோல மாம்பழ பாக்ஸ் ரம்புட்டான் சொல்லி ஏராளமான தாயத்து பழங்கள் இந்த கோடை காலத்தில் வருகின்ற பொழுது நீங்க விசேடமாக நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது இப்பொழுது ஊர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது $21, broiler chicken 3.99 pounds ஆக பெற்றுக்கலாம். chicken breast 7.99, chicken drumstick 3.99, chicken leg 2.49 pounds ஆக பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல கனவாய் ரால் பவுண்ட் 4.99, கனவாய் பவுண்ட் 7.99, ஃப்ரெஷ் ஸ்டோன் நண்டு 10.99 பவுண்ட் ஆக பெற்றுக்கலாம். ஆட்ரச்சி பவுண்ட் 10.99, போக் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல குறிப்பாக பாபிக்கு சிக்கன் லெக் 4.99 பவுண்ட்ஸ் ஆக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல குறிப்பாக இங்கே சல்மன் முழுமையாக இருக்கின்ற பொழுது 8.99 பவுன்ஸாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டூனா 5.99, கயல் மீன் 3.99, சீலா 6.99 பவுன்ஸாக நீங்கள் பெற்றுக்கலாம். இதே போல மஞ்சள் பாறை 6.99, கீரி மீன் 5.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். தூட மீன் 3.99 பெற்றுக்கொள்ளலாம். அதே போல கொடுவா சிலேஸ் ஆக பெறுகின்ற பொழுது 8.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதே போல குறிப்பாக பிரியாணி சிக்கன் கிங்ஃபிஷ் லோன் காலை கும்பலா பாறை துள்ளுமண்டை சிலோன் சீலா சிலோன் கொடுவான்னு சொல்லி ஏராளமான இலங்கையின் தெரிவிக்கப்பட்ட ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் இங்கே விற்பனை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் வருகின்ற பொழுது ஏராளமான மளிகைப் பொருட்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது 300 கோக்கனட் மில்க் பவுடர் 3.49, 3 டின்ஃபிஷ் 4.99, 900 கிராம் மிளகாத்தூள் 11.99, 750 மில்லி நிலநெய் 7.99, 7 பவுண்ட்ஸ் கரன்சீனி கரும்பு சீனி 9.99, 10 பவுண்ட் பசுமதி ரைஸ் 12.99, 3 சவபோசா 4.99, அதேபோல 8 பவுண்ட்ஸ் மட்டாக்சி 9.99, 8 பவுண்ட்ஸ் மைசூர் பருப்பு 6.99 நீங்க பெற்றுக்கலாம். 8 பவுண்ட்ஸ் முழு உளுந்து 9.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 10 டீ பாக்ஸ் 14.99 நீங்க பெற்றுக்கலாம். பூஜை பொருட்கள் சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் தமிழர் உபகரணங்கள் மட்பாண்ட தமிழர் உபகரணங்கள் பூமர கன்றுகள் மரக்கறி கன்றுகள் என்று சொல்லி அத்தனையுமே நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல பல வகைகளை கூட நீங்க பெற்றுக்கொள்ள ஏராளமான பல வகைகளை கூட நாங்கள் சொன்னது போல வெளியே விற்பனை கொண்டிருக்கிற பசுமையான மரக்கறிகளை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான பசுமையான மரக்கறிகள் இந்த வாரம் விற்பனை கொண்டிருக்கிறது. பூமரக்கன்றுகள் மரக்கறி கன்றுகள் சொல்லி உங்களுடைய தேவைகள் ஏதோ அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் டாப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் அந்த பில் ஏராளமான வாகன திருப்பங்களோடு அமைந்திருக்கிறது. வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கிறோம்.

0: 10:50 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் தேவா லைவின் ஷோனோ வழங்கும் தகவல்களை அறிய இருக்கின்றோம்.
1: அல்சனா குரூப் வழங்கும் தேனிசை சென்ட்ரல் தேவா கானா கிங் லைவ் இன் டொரண்டோ பற்றிய விவரங்களோடு தான் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். இன்று மாலை 5 மணிக்கு கோலாகலமாக ஆரம்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டிக்கெட்டுகளை பெறுவதற்கு நீங்கள் www.rhythm7ent.com எனும் ஆன்லைன் தளத்தினூடாகவும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் நேரடியாக டிக்கெட்டுகளை பெறுவதற்கு நீங்கள் மயூரன் தர்மபாலன் ப்ரொஃபஷனல் கார்பரேஷன் மற்றும் சதர்ன் அரோமா ஆன் தி கோ போன்ற இடங்களுக்கு சென்று நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். இன்று மாலை 5 மணிக்கு தேனிசை தென்றல் தேவாவினுடைய லைவ் இன் டொரண்டோ வெகு விமர்சையாக ஆரம்பிக்க காத்திருக்கின்றது.
2: மார்க்க மேடோவில் நீங்கள் நேரடியாக வரும்போது உங்களுக்கே தெரியும், மிக பிரம்மாண்டமாக மேடை அமைக்கப்பட்டிருக்கின்றது. 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ மார்க்கத்தில் அமைந்திருக்கின்றது. மார்க்க மேடோவில் தான் தேனிசை தென்றல் தேவா அவர்களின் லைவ் இன் டொரண்டோ நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அல்ட்ரோனா வழங்குகின்ற இந்த கானா கிங் தேனிசை தென்றல் தேவாவின் மியூசிக்கல் ஷோ வந்து 5 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. பாடகர்கள் மனு, அனுராதா ஸ்ரீராம் ஆகியோரும் இதில் பங்கு பெறுகின்றார்கள். நீங்கள் நேரடியாக டிக்கெட்ஸை பெறுவதற்கு மயூரன் தர்மபாலன் ப்ரொஃபஷனல் கார்பரேஷன் சதர்ன் அரோமா ஆன் தி கோவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைனிலும் rhythm7ent.com என்ற முகவரியிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் உங்களுக்காக தருகிறோம், 6476005297.
1: இந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியை தவறவிடாதீர்கள். நேரடியாக வருவதற்கு மார்க்கம் மெடோஸ் 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கத்தில் தான் இந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. மாலை 5 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது தெனிசை சென்ட்ரல் தேவா த கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. வெகு விமர்சையாக இடம்பெறப் போகின்றது. நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைக்கப்பட்டு இங்கே அரங்கமும் தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே மாலை வேளையில் 5 மணிக்கு தெனிசை சென்ட்ரல் தேவா வழங்கும் The Live in Toronto, அனுராதா ஸ்ரீராம் மற்றும் மனோ மற்றும் ஏனைய தென்னிந்திய பாடல்களும் இந்த இணைந்து வழங்க இருக்கும் இந்த லைவ் இன் டொரண்டோ தெனிசை தென்றல் தேவாவினுடைய இந்த மியூசிக்கல் ஷோவை தவறவிடாமல் நேரடியாக வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டுகளை பெறுவதற்கு rhythm7ent.com மற்றும் மயூரன் தர்மபாலன் ப்ரொஃபஷனல் கார்பரேஷன் சதர்ன் அரோமா ஆன் தி கோ போன்ற இடங்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு 6476005297.
0: அந்த தகவலோடு வீக்கெண்ட் விடிஞ்சாச்சும் கூட நிறைவுக்கு வருகின்றது. மீளவும் உங்களுக்காக நாளை காலை 9 மணிக்கு வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழிக்க காத்திருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க அபர்ணா மற்றும் சுரேகா. மீண்டும் ஒரு பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாகினி சிவபாத சுந்தரம். பாதுகாப்பாக இருங்கள் மகிழ்ந்திருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்கார்ப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவுச்சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். Grade 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். Grade 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: ஸ்காப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறது சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
5: என்ன யோசின?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
2: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இத போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுல பாத்து பிரச்சனை, வேலைக்கு போனா
1: பெருசா போய்கிட்டு இருக்கு.
0: இருங்க இருங்க, பிரச்சனைங்க மட்டுமே வாழ்க்கை இல்ல, நம்மள சுத்தி நாலு நல்ல விஷயம் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை கொண்டு வர்றதுக்கு தானே நாங்க இருக்கோம்.
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யாரோ வத்தபடியோ நீங்களா வழியிட்டு கொண்டா தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனால கொஞ்சமாச்சும் மழை வீது. என்ன மனுஷன்,
2: ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்.
0: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும் உற்சாகமான பாடல்களோடும் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
2: வானம் நமதே,
0: வானம் நமதே,
2: வானம் நமதே. நன்றி பாகினி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் ராஜேஷ்.
3: வணக்கம் அப்பனா. வணக்கம் நேர்களே. அப்ப எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சும்மா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன், குதூகலமா இருக்கிறேன்.
2: அப்படியா? என்ன அந்த குதூகலத்திற்கு பின்னுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்?
3: காரணமே இல்லாம குதூகலமா இருப்போம் நாங்க.
2: அப்படி?
3: ஆமா, அது காரணம் தெரியட்டு தான், அப்புறம் குதூகலமா இருக்க முடியாது.
2: அப்படியே அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அப்படி என்ன சொல்றீங்க. சரி சரி, இப்பொழுது முதல் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்தே நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம்.
3: நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள், நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள், உற்சாகம் ஊட்டக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா உலகத்துல அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு.
2: இப்படி எல்லாம் மனுஷர்கள் இருக்கிறாங்களா இந்த உலகத்துல அப்படின்னு கூட நாங்க அப்படியே நாடியில கை வச்சு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குமே.
3: உங்களையும் என்னையும் பத்தி தெரியும், நம்ம ரெண்டு பேரும் மீறி நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க.
2: அதேதான், அதைத்தான் நான் சொல்ல வந்தேன்.
3: அதான் திருத்தம் சொல்லணும்ல, அப்புறம் கோச்சுப்பாங்க மக்கள். அப்படிங்க, நீங்க ரெண்டு பேர் இருக்கும் போது எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லுவாங்க.
2: நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறபடியா தானே மழையே பெய்யுது அந்த மாதிரி தானே. சரி சரி, இந்த மாதிரி சொல்லுங்க.
3: இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க காதுகளை கொடுத்து உங்களுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுக்கறதா இந்த நிகழ்ச்சியோட நோக்கம்.
2: அது மட்டுமல்லாமல் துள்ளல் இசை பாடல்களையும் நீங்கள் கேட்க முடியும். இப்பொழுது டொரண்டோவினுடைய காலநிலையும் நாங்கள் ஒரு முறை பார்த்து விடலாம். டொரண்டோவில் 21 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 24 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 2% அதிகரிக்க போன்றது.
3: ஈஸ்ட் எஃப்எம் .ca போனீங்கன்னா ஈஸ்ட் எஃப்எம் ஆன்லைன்ல எங்க இருந்தாலும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்டு iOS-லயும் இந்த ஆப்ஸ் இருக்கு, அதையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்னு சேனல் இருக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம் கான்டாக்ட் பண்றதுக்கு 416-824-1212 இல்லனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. அது மட்டும் இல்லாம பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லயும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பக்கங்கள்ல எங்க இருக்கிறோம்.
2: நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது கோ திரைப்பட பாடல்.

0: நேரம் காலை 11:10 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்பி நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக வானம் நம்பி நிகழ்ச்சி இருக்கின்றது.
1: நல்ல நெய்பருக்கு என்ன அழகுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் யாரும் இல்லாத போது அந்த ஸ்னோ டைமில் வந்து நம்ம வளர்றோமா நம்ம ஸ்னோ வளர்றோமா சரி அவங்களும் கொஞ்சம் அள்ளி விட்டு போவோமே. அதே மாதிரி சம்மர் டைமில் நம்ம கிராஸ் ரொம்ப வளர்ந்துருக்கும் போது நம்ம கட் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்க யாராவது வெளியே போயிட்டாங்க இல்லாட்டி வயசாக இருக்காங்கன்னா அவங்களும் சேர்த்து கட் பண்ணுவோமே அப்படின்றது. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு பொது இடத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆள் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி
0: நாங்கள் என்ன செய்ய போகிறோமேண்டா, ஒரு பாட்டு கேட்க போகிறோம்.
1: ஆமாம்,
0: பாட்டை கேட்டுட்டு அப்படியே அந்த ஆறுதலாக வந்து அந்த நல்ல விஷயத்தை வந்து எங்களுடைய நேயர்களோடும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.
1: ராஜேஷ்.

0: 11:16 கேட்டுருக்கீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல் வானம் நமது தேவா லைவ் இன் டொரண்டோ வழங்கும் தகவல்களை கேட்டறியலாம்.
1: தேனிசை தென்றல் தேவா லைவின் சொல்றோ மார்க்கமேடோவில் 5 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. மிக பிரமாண்டமாக மேடை அமைக்கப்பட்டு நிகழ்ச்சிக்கான தயார் படுத்தல்கள் இப்போது ஆரம்பமாக இருக்கின்றது. 8100 சீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கத்தில் தான் மார்க்கமேடோ அமைந்திருக்கின்றது. அங்குதான் இங்கு அல்டோனா வழங்குகின்ற கானா கிங் தேனிசை தென்றல் தேவா லைவின் டொரண்டோ நடைபெற இருக்கின்றது. டிக்கெட்ஸ்களை நீங்கள் மயூரன் தர்மபாலன் ப்ரொஃபஷனல் கார்பரேஷனிலும் சதர்ன் அரோமா ஒன் த கோவிலும் விஜயா ஜுவல்லரியிலும் நேரடியாக சென்று வாங்கிக் கொள்ள முடியும். ஆன்லைனில் rhythm7ent.com என்ற இணையதளத்தினூடாகவும் நீங்கள் டிக்கெட்ஸை பெற்றுக் கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 6476005297 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் நீங்கள் அழைத்து தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். மனு, அனுராதா, ஸ்ரீராம் போன்ற பாடகர்களும் தேவாவுடன் இணைய இருக்கின்றார்கள். இது 5 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. 8100 சீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கத்தில் அமைந்திருக்கின்ற மார்க்க மெடோவில் தான் இந்த தேனிசை தென்றல் தேவா அவர்களின் லைவ் இன் டொரண்டோ நடைபெற இருக்கின்றது. கானா கிங் தேவா லைவ் இன் டொரண்டோ தேனிசை தென்றலுடைய தேவாவினுடைய இந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர்கள் அனுராதா, ஸ்ரீராம், மனோ மற்றும் ஸ்ரீகாந்த் தேவா உள்ளிட்ட மற்றும் ஏராளமான தென்னிந்திய இசைக்கலைஞர்கள் பங்கேற்கும் இந்த தேனிசை தென்றல் தேவா லைவ் இன் டொரண்டோ பிரம்மாண்டமான ஒரு அவுட்டோர் இசை நிகழ்ச்சியாக அமைய போகிறது. டிக்கெட்ஸ்களை எங்கெல்லாம் பெறலாம்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைனில் rhythm7ent.com எனும் ஆன்லைன் தளத்தினூடாக பெற்றுக்கொள்ளலாம். இல்லாவற்றால் நேரடியாக கூட நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. மயூரன் தர்மபாலன் ப்ரொஃபஷனல் கார்பரேஷன், சதர்ன் அரோமா ஆன் த கோ மற்றும் விஜயா ஜுவல்லரி போன்ற இடங்களில் நீங்கள் நேரடியாகவும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பிரம்மாண்டமான ஒரு இசை மேடையும் அமைக்கப்பட்டு ஆயத்தங்கள் தயார்படுத்தல்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கானா சாங்ஸாக இருக்கலாம், மெலடி சாங்ஸ், ஃபீல் குட் சாங்ஸ் என்று சொல்லி ஏராளமான பாடல்களை வழங்கவும் காத்திருக்கின்றார்கள். ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்டான ஒரு அவுட்டோர் மியூசிக்கல் இவெண்ட் செலிபிரேஷன் என்று கூட சொல்லலாம். இது எங்கே இடம்பெற போகிறது பாத்தீங்கன்னா மார்க்கம் மெடோஸ், 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கத்தில் தான் இன்று மாலை 5 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. தேனிசை சென்ற தேவா லைவ் இன் டொரண்டோ இடம்பெற போகிறது. மேலதிக விவரங்களுக்கு நீங்களும் அழைக்கலாம் 6476005297.
2: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 11:19 நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை பயந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நம்பி இருக்கிறது ராஜேஷ்.
3: ஆமா,
2: நாங்கள் முதலாவது நம்பிக்கையை தருகின்ற நல்ல விடயத்தை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை வந்து நாங்கள் நேர்களுக்காக தந்திருந்தோம். இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதர் இவர் என்ன செய்திருக்கிறார் அப்படி என்றால், இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு தானே, பஸ் ஸ்டாப்ஸ், இந்த பஸ் ஸ்டாப்ஸில் வந்து பிள்ளை, அதாவது கணப்பேர் வந்து அதில் பேருந்துகள் எடுப்பதற்காக அதில் வந்து நிற்பாங்க. நான் அந்த இடத்தை சுற்றி பார்த்தால் புல்
3: நடக்கிறதுக்கு வசதி இல்ல. ஆனா அங்க பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ்ல ஏறதுக்காக சிறுவர்கள், குழந்தைகள், அப்புறம் மகளிர் அவங்க எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாப்பை ஒட்டிய பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு, ரோடு எங்க இருக்கு, புல்வெளி எங்க இருக்குன்னு தெரியாம
2: இருக்குமே,
3: அப்படியே புதர் மாதிரி வளர்ந்துருக்கு. எவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்குன்னா, அங்க போய் சின்ன பையன் என்னன்னா அவனோட கொஞ்சம் உயரமா இருக்கு அந்த பஸ் அந்த புல்வெளிகள்லாம்.
2: ஆமா, இவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் வேலைக்கு சென்று கொண்டிருந்த பொழுது இந்த பிரதான சாலையில் பெண்களுடன் சிறு குழந்தைகள் எல்லாருமே செல்வதை தான் பார்த்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். அங்கே இருந்த புட்கள் வந்து நீங்கள் சொன்னது போன்று அந்த குழந்தைகளை விட உயரமாக காணப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் நடந்து வந்தால் பாத்தீங்கன்னா கார்கள் எல்லாம் அவர்களை கடந்து வேகமாக சென்று கொண்டிருப்பாங்க.
3: சைட் வாக்கும் கிடையாது. அவங்க ரோட்ல கார்ல போறவங்க எங்க போவாங்க, அவங்களும் இடிக்கிற மாதிரி போறாங்க. ஒரு மாதிரி ஓவராலா வந்து ஒரு சேஃப்டி இல்லாத மாதிரி இருந்திருக்கு. என்ன பண்ணுவாங்க, யாராவது திட்டிக்கிட்டே பாருங்க, டவுன்ல இருக்கிற ஆளுங்க சரியா ஒர்க் பண்ணவே இல்லை, கவர்மெண்ட் பாருங்க ஒன்றும் ஒர்க் பண்ணவே இல்லைன்ட்டு ஏதாவது பழைய போட்டுட்டு எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பாங்க, எல்லாம் மேலே இருக்க பார்த்துப்பான்ட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து இந்த வேலையை சொந்தமாக நானே கையில் எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு
2: சொல்லிட்டு நானே அந்த மேலே இருக்கிறவன் நான் தான். ஆமாம், அவர் தண்டை கையில் ஆயுதத்தை எடுத்துட்டேன்.
3: ஆமாம், மேலே இருக்கவன் கரெக்டாக வரமாட்டார், நம்ம மூலமாக யாராவது ஒருத்தவங்க அந்த வேலையை செய்யணும் அப்படின்றதுக்காக அவரே ஒரு சின்ன லான் மூவிங் வண்டியை கொண்டு வந்துட்டு அதை கிளியர் பண்ணி விட்டுட்டு இனிமேல் வந்து இந்த இடம் கண்டிப்பாக சேஃபாக இருக்கும், அங்கே இருக்கிற பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணவங்கலாம் உள்ள வந்து ரோடை விட்டு தள்ளி உள்ள வந்து சேஃபா நிக்கலாம், அந்த லான் மேல நிக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு இடத்த வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பஸ் ஸ்டாப் தவிர அங்க பொதுவான இடங்கள்ல, அந்த ஊர்ல, சின்ன ஊர்ல பொதுவான இடங்கள்ல எங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ, இந்த மாதிரி காடு மாதிரி வளர்ந்துருக்கும் இல்லையா, அதெல்லாம் போய் அவரே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காராம். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்க பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாமல் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நம்மளே இறங்கி பண்ண ஆரம்பித்தோன்னா இந்த வேலை சிம்பிளாக முடியும், நம்மளுக்கும் வந்து ஒரு திருப்தி வரும் அப்படின்றத இந்த மார்க் வாட்டர்ஸ் அப்படின்ற இந்த மனிதர் நிரூபிச்சிருக்கார். நம்ம
2: நிரூபிச்சிருக்கார், ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறார், பலருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கு எப்போதும் ஒரு பெரிய அமைப்பு அல்லது எந்த ஒரு திட்டமும் தேவையில்லை என்பதையும் வந்து அவர் கூறியிருக்கிறார். என்ன சரி, இந்த மாதிரியான நம்பிக்கையை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் உங்களோடு தொடர்ச்சியாக ஒரு மணி வரை பயந்து கொண்டே இருப்போம்.

பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து 299 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அவகாடோ 399 நீங்க பெற்றுக்கலாம், 6 பேர் அடங்கியது. ப்ளூபெரி 399 பாக்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். ஏசியன் பேஸ் 199. பலாப்பழத்தை நீங்கள் 149 பவுண்ட்ஸாக பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான இளநீர் 399 பாக்ஸாக எடுக்க, அதாவது 10 பீஸ் அடங்கிய பாக்ஸாக எடுக்கின்ற பொழுது $30 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல மீன் சந்தை பெறுகின்ற பொழுது டூனா ஃபிஷ் பவுண்ட் 399, கயல் மீன் பவுண்ட் 399, மஞ்சள் பாறை 699, கீரி மீன் 599, சூட மீன் 399, ஸ்லைஸ் கொடுவா 899, உர்கோலி 699, மூன்று பேர் கண்டபடி $28 நீங்க பெருக்கலாம். சிக்கன் பிரஸ்ட் 799, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 399, கணவாய் பவுண்ட் 799, ரால் பவுண்ட் 499, சிறு ஒன்னாண்டு 1099, ஆற்றாச்சி 1099, போக் பவுண்ட் 399 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கிங் ஃபிஷ் லோன் காலை கும்பலா பாறை துள்ளுமண்டை சீலா கொடுவா பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இது இலங்கையில் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல பாபிக்கு தேவையான அனைத்து மீட்பைகளும் செய்திருந்தார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். பசுமையான மருக்கு இந்த வாரம் தக்காளி பழம் 79 சென்ட்ஸ், கோவா கோவா ஈச் 199 நீங்க பெற்றுக்கலாம். வாழைப்பூ கத்திரிக்காய் மரவள்ளி கிழங்கு ஒவ்வொன்றும் பவுன் 199 படி பெற்றுக்கலாம். 2 pounds கரட் பேக் 299, பாவக்காய் ஜிலோ பீன்ஸ் புடலங்காய் ஒவ்வொன்றும் பவுன் 299 படி பெற்றுக்கொள்ள முடியும். பச்சை மிளகாய் 399, பூசணிக்காய் 149, முருங்கைக்காய் 699, ராசவள்ளி கிழங்கு 399, 10 pounds உருளைக்கிழங்கு 499, கிரீன் பீன்ஸ் 199, கேல் கொலாட் லீக் கட் ஒவ்வொன்றும் 299, இந்தியன் வண்டிக்காய் 399 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல விசேடமாக 6 தேசிக்காய் 199 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். 8 pounds முழு உளுந்து 9.99, 8 pounds மைசூர் பருப்பு 6.99, 8 pounds சோனா மசூரி அரிசி 11.99, 5 டென்மே சோயா 3.99, 10 pounds பசுமதி ரைஸ் 12.99, 7 pounds கரும்பு 9.99, 1.5 liter மேங்கோ ஜூஸ் 1.99, 3 பேர் கண்டப்படுது $5, 900 gram மிளகா தூள் 11.99, 10 fish 2.99, 750 ml நல்லெண்ணெய் 9.99, 70 bag அடங்கிய ரெட் ரோஸ் டீ பாக்ஸ் வந்து 5.99, MD பிராண்ட் ஜாம் 3.49, 3 சமபோசா 4.99, கோகனட் மில்க் டீ 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கார்டன் சென்ட்ரல் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: This is Singham Dance.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொராண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சர்ஸை பெற்றுக் கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், Finch and Finchdin Sandipil, Everest Furniture Varangam, Toronto-வின் largest furniture warehouse clearance sale.
2: கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நமது. இப்பொழுது டொராண்டோவினுடைய காலநிலையும் ஒரு முறை நாங்கள் பார்த்துவிடலாம். டொராண்டோல என்ன காலநிலையாக இருக்கிறது அப்படி என்றால் 21 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 23 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
4: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
5: மீனாட்சி மீனாட்சி
4: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
6: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
7: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
4: Markham and Matt Nichols Sandipil, The Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
8: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
9: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
8: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
10: 10% down udan commercial mortgage.
8: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
11: Commerce Ventures 416-457-0651.
10: 416-457-0651. Some conditions may apply.
12: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000.
13: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் காலை 11:39. வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்இல் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: தேவா லைவ் இன் டொரண்டோ வழங்கும் தகவல்களை கேட்டறியலாம்.
2: கானா கிங் தேவா லைவ் இன் டொரண்டோ தேனிசை தென்றல் தேவா பிரபல பின்னணி பாடல்கள் அனுராதா ஸ்ரீராம் மனோஜ் ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் தென்னிந்திய இசைக்கலைஞர்கள் இணைந்து வழங்க இருக்கும் பிரம்மாண்டமான ஒரு அவுட்டோர் இசை நிகழ்ச்சிக்கான ஆயத்தங்கள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வெகு விமர்சையான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைக்கப்பட்டு இந்த ஆயத்தங்கள் எல்லாம் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மார்க்கம் மெடோஸ் 8100 சீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கத்தில் தான் இந்த லைவ் இன் டொரண்டோ இடம்பெற போகின்றது. ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியை தவற விடாதீர்கள். இதற்கான டிக்கெட்டுகளை நீங்கள் ஆன்லைனிலும் பெற்றுக்கொள்ளலாம். rhythm7ent.com இல் ஆன்லைன் தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் நேரடியாக கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை வழங்குகிறார்கள் மயூரன் தர்மபாலன் ப்ரொஃபஷனல் கார்பரேஷன், சதன் அரோமா ஆன் த கோ மற்றும் விஜயா ஜுவல்லரி போன்ற இடங்களில் நீங்கள் நேரடியாகவும் சென்று டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம் 6476005297.
3: 2026 ஆண்டின் மிகப்பெரிய திறந்த வழி இசை கொண்டாட்டம் இது தேனிசை தென்றல் தேவாவின் லைவ் இன் டொரண்டோ 8100 சீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் மார்க்கம் மெடோவில் நடைபெற இருக்கின்றது. 5 மணிக்கு அல்டோனா வழங்குகின்ற த கானா கிங் தேனிசை தென்றல் லைவ் இன் டொரண்டோ மனோஸ் அனுராதா ஸ்ரீராம் போன்ற பாடகர்களும் இதில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். டிக்கெட்டை நீங்கள் பெறுவதற்கு நேரடியாக பெறுவதற்கு மயூரன் தர்மபாலன் ப்ரொஃபஷனல் கார்பரேஷன் சதர்ன் அரோமா ஒன்டகோ மற்றும் விஜயா ஜுவல்லரியில் நீங்கள் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம். ஆன்லைனில் rhythm7ent.com என்ற இணையதளத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் 6476005297.
2: அது மட்டுமில்லாமல் இது ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியாக இருக்க போகின்றது. எனவே தவறு விடாமல் நேரடியாக வாருங்கள். மார்க்கம் மெடோஸ் 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கத்தில் இடம்பெற இருக்கின்றது தேவா லைவ் இன் டொரண்டோ. தேனிசை தென்றல் தேவா என்று சொல்லும் பொழுதே ஏராளமான நல்ல நல்ல பாடல்களும் இருக்கின்றது. கானா சாங்ஸாக இருக்கலாம், மெலடி சாங்ஸ், ஃபீல் குட் சாங்ஸ் என்று சொல்லி ஏராளமான பாடல்களை இன்று மாலை இந்த இசை நிகழ்ச்சியில் வழங்க காத்திருக்கின்றார்கள் அனுராதா ஸ்ரீராம் மனோஜ் ஸ்ரீகாந்த் தேவா உட்பட தென்னிந்திய கலைஞர்கள் இணைந்து வழங்க இருக்கும் The Ghana King Deva live in Toronto. இதை தவறு விடாமல் நேரடியாக வந்து பார்க்க மார்க்கம் மெடோஸ் 8100 சீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் தான் இந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி. மெலடிக்கு விவரங்களுக்கு 6476005297 6476005297.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள் அனுமதி மற்றும் முற்றிலும் இலவசம். August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்று வழியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 ட்ரேட்-இன் போனஸ் பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindrana ahmed thamsi 437-860-7002.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599. வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே.
6: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: நேரம் காலை 11:52 வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபெமல் வானம் நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய இல்லங்களுக்கான பொருட்கள் அத்தனை நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாரம் குறிப்பாக வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாகத்து பழங்களுக்கான டென்ட்ஸிலும் வளமைப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீரை பெற்றுக்கொள்ள முடியும். 3.99 உடனுக்குடன் விட்டுத்திருக்கிறார்கள். 10 பீஸ் அடங்கிய இளநீர் 30 டாலருக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அது விலை ரம்புட்டான் பவுன் 3.99 பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இது விலை ஏசியன்பிஎஸ் 1.99, ஒரேஞ்ச் 99 சென்ட்ஸ், இன் ஒரேஞ்ச் 1.99, கொய்யா பழ பாக்ஸ் 3.99, ப்ளூபெரி பாக்ஸ் 3.99, கிரேப் ஃப்ரூட் 99 சென்ட் பவுன்ஸ் ஆக பெற்றுக்கலாம். அதுபோல மஞ்சள் மாம்பழ பாக்ஸ் என்று சொல்லி ஏராளமான பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பசுமையான மரக்கு இந்த வாரம் தக்காளி பழம் 79 சென்ட், கோவா 91.99, வாழைப்பூ கத்தரிக்காய் மரவள்ளி கிழங்கு ஒவ்வொன்றும் 1.99 படி நீங்க பெற்றுக்கலாம். 2 பவுன்ஸ் கேரட் பேக் 2.99, பாவக்காய் ஜெலோ பீன்ஸ் புடலங்காய் ஒவ்வொன்றும் பவுண்டு 2.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பச்சை மிளகாய் 3.99, பூசணிக்காய் 1.49, முருங்கைக்காய் பவுன் 6.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, கிரீன் பீன்ஸ் 1.99, கேர் கொலாட் லீஃப் கட்டு ஒவ்வொன்றும் 2.99, இந்தியன் வண்டிக்காய் 3.99, 6 தேசிக்காய் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் சோனா மசூரி அரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 10 பவுன்ஸ் பசுமை ரைஸ் 12.99, 7 பவுன்ஸ் கரும்பு சீனி 9.99, 1.5 லிட்டர் மேங்கோ ஜூஸ் 1.99, 3 பெறுகின்ற பொழுது $5, 900 கிராம் மிளகாத்தூள் 11.99, டின் பிஷ் 2.99, 750 மில்லி நெல்லெண்ணெய் 9.99, 70 பேக் அடங்கிய ரெட் ரோஸ் டீ பாக்ஸ் வந்து 5.99, எம்டி பிராண்ட் ஜாம் 3.49, 3 சமபோசா 4.99, கோகோனட் மில்க் டென் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். என்னும் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல மீன் சந்தையில் வருகின்ற பொழுது குறிப்பாக டூனா பிஷ் 3.99, கயல் மீன் 3.99, மஞ்சப்பாறை 6.99, கீரி மீன் 5.99, சூட மீன் 3.99, ஸ்லைஸ் கொடுவாம 8.99, அதுபோல ஊர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது $21, சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, கடவாய் பவுண்ட் 7.99, ரால் பவுண்ட் 4.99, சிரோன் நண்டு 10.99, ஆற்றாச்சி 10.99, போக் 3.99 நீங்க பெற்றுக்கலாம். கிங் ஃபிஷ் சிலோங் காலை கும்பலாப்பாறை துள்ளுமண்டை சீலா கொடுவான்னு சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீன் வகைகளும் மரணம் செய்து தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். அதுபோல ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகள் சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு டேப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் அந்த பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் வந்திருக்கும்.

0: Saturday noon. Retro tune on Vanam Namade. Vanam Namade. நேரம் நண்பர்கள் 12:07 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்கார்ப்ரோ மீனாட்சி அம்மன் ஆலயத்திலிருந்து ஆலயத்தில் தீர்த்திருவிழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கிருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம்.
1: வணக்கம் அபர்ணா, வணக்கம் ராஜேஷ், வணக்கம் நேர் பெருமக்களே. இப்பொழுது நாங்கள் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் இலக்கம் 585 மிடில் ஃபீல்ட் ரோட்டிலே அமைந்திருக்கின்ற மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகிலே அமைந்திருக்கிற அம்பாளுடைய ஆலயத்திலே இருந்து நாங்கள் பேசுகின்றோம். இங்கே தேர் திருவிழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது தேரிலே அம்பாள் ஆரோகணித்திருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே தேர் வீதி வலம் வர இருக்கின்ற அற்புதமான திருக்காட்சி இடம் வர இருக்கிறது. இங்கே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பக்தி சொட்ட பக்தி பரவசமாக இங்கே நிற்கின்ற ஆனந்தமான காட்சியை நாங்கள் காக்கக்கூடியதாக இருக்கின்றது. மதுரையிலே ஆட்சி செய்கிற மீனாட்சி அம்பாள் திருவுருவம் இங்கே அங்கே சென்று வழிபட கூடிய வாய்ப்புகள் குறைந்த மக்களுக்காக அவள் இங்கே வந்து ஆரோகணித்திருக்கிற காட்சியைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். பாண்டியர் ஆட்சி காலத்திலும் இன்றைக்கும் தமிழகத்தையும் உலகையும் ஆட்சி செய்கிற அந்த மீனாட்சி அம்பாளுடைய திருக்கருணை இங்கே கனடாவிலே டொரண்டோவிலே வந்து அமைவதற்கான அந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எங்கள் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறதுக்கு அதுக்கு காரணமாக இருந்த இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகர்கள் தர்மகர்த்தா சபையினர் மற்றும் எல்லோரையும் நாங்கள் இங்கே சந்திக்கிற இந்த நேரத்திலே இங்கே ஆலயத்திலிருந்து நாங்கள் செய்கின்ற இந்த நேரலை ஒலிபரப்பை நாங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இங்கே ஐயப்பன் ஆலயத்தினுடைய குருசுவாமி சுப்பிரமணியம் ஐயா அங்கே நிற்கின்றார். அவர் இங்கே நடக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு சில நிமிடங்கள் சொல்வார்.
2: எல்லாமல்ல செம்பெருமானுடைய எம்பெருமாட்டியினுடைய அருளினாலே இங்கே இந்த குழாவிலே தேருச்சவத்திலே எம்பெருமாட்டி ஏறி அலங்காரமாக எல்லோருக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கணும். எல்லோரையும் பெற்று வளர்த்து வளர்த்தெடுத்த தாயாக இருக்கின்ற அந்த அம்மையார் சிவனுடைய துணைவியார் சுந்தரேஸ்வரியாக இருந்து இவங்க எல்லாம் காத்து ரட்சிக்கின்றவள் எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் அமைதியாக கேட்டு அந்த அமைதியாக அருள் வழிந்து கொண்டிருக்கின்ற அம்பெருமாட்டியினுடைய திருவருள் இன்றைக்கு எல்லோருக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அலங்கார ரூபமாக அழகிய சிறிய தேரிலே எம்பெருமாட்டி தேரில் இருந்து எல்லோருடைய வருகையும் வராதவர்களுடைய அருள் பார்வையையும் தன்னுடைய கண்ணினாலே கண் பார்வையை கொடுத்து எல்லோருக்கும் அருள் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி கண்ணுக்கு வெளியதாக காட்சிக்கு வெளியதாக போது நம்முடைய வாழ்க்கை பிற்பங்கள் எல்லாம் மறந்தோடி எம்பெருமாட்டி அதற்குரிய காவலாக இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு அருட்காட்சியாக இப்பொழுது கட்டியம் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை கேட்டுக் கொள்ளுங்கள்.
1: அம்மாளுடைய திருக்காட்சியை இப்பொழுது நாங்கள் கண்டு கொண்டிருக்கிற போல வானிலையிலே நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக இதனை எடுத்து வந்திருக்கின்றோம். நேரம் கிடைக்கின்ற போது அல்லது அவ்வப்போது நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று உங்களுடைய அந்த திருவுருளை பெற வேண்டும் என்பது ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது. உங்களுடைய மனதிலே அன்பும் சந்தோஷமும் நிலைக்க வேண்டும், உலகம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் பூர்த்தி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தொடரும்.
0: நன்றி ராஜ்குமார் அண்ணா. ஸ்கார்ப்ரோ மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இப்பொழுது தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கிருந்து நேரடியாக தகவல்களை எங்களோடு எடுத்து வந்திருந்தார் காற்றலையில் ராஜ்குமார் அண்ணா. நன்றி உங்களுக்கு. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது டொரண்டோவினுடைய காணொலியையும் ஒருமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் 21 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 23 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 2% அதிகரிக்கப் போகின்றது.
3: ஈஸ்ட் எஃப்எம் கான்டாக்ட் பண்றதுக்கு 416-824-1212 இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. eastfm.ca மூலமாக நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தும் ஈஸ்டெஃப்எம் நேரடியாக கேட்டு மொழியலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்லேயும் எங்கள் ஆப்ஸ் இருக்குது, அதையும் கூட நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்டெஃப்எம் தமிழ் அப்படின்ற பேஜஸ்லையும், யூடியூப்ல ஈஸ்டெஃப்எம் 102.7 அப்படின்ற சேனல்லையும் உங்களுக்காகவே நிறைய கருத்துக்களை கொடுத்துட்ருக்கிறோம்.

Hey, what language is this? What are you talking about, man?

0: பழைய விக்ரம் பாட்டு போட்டா புது விக்ரம் பாட்டும் போடணும் அப்படின்ற ஒரு கடமை நம்மளுக்கு இருக்குது.
1: சம்பிரதாயம் இருக்கிறபடியா நாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்றோம். என்ன ராஜேஷ்,
0: ஆமா, என்ன ஒரு டிரான்சிஷன் ஆயிருக்காரு பாருங்க. விக்ரம், 12 மணி 15 நிமிடம் கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்மதே.
1: இந்த நேரத்தில் தேவா லைவ் இன் டொராண்டோ நிகழ்ச்சி பற்றிய விடயங்களை அறிந்து கொள்ள போகின்றோம்.
2: 2026 மாபெரும் திறந்தவெளி இசை திருவிழா தேனிசை தென்றல் தேவாவின் குதூகல கொண்டாட்டம் காண தவறாதீர்கள். இன்று மாலை 5 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது இந்த ஆண்டின் மாபெரும் திறந்தவெளி இசை திருவிழா. நீங்கள் நேரடியாக வருவதற்கு 8100 ஸ்டீல் 70 ஈஸ்ட் மார்க்கம் மார்க்கம் மெடோவில் தான் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கின்றது. மனு சொன்ன பாடகர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதேவேளை நீங்கள் நேரடியாக டிக்கெட்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். மயூரன் தர்மபாலன் ப்ரொஃபஷனல் கார்பரேஷன், சதர்ன் அரோமா மற்றும் விஜயா ஜுவல்லரியிலும் நீங்கள் நேரடியாக வாங்கலாம். ஆன்லைனில் rhythm7ent.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 6476005297. இது 2026 மாபெரும் திறந்தவெளி இசை திருவிழா.
3: இந்த பிரம்மாண்டமான அவுட்டோர் இசை நிகழ்ச்சியை தவற விடாதீர்கள். நீங்கள் நேரடியாகவும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். இங்கே நுழைவாயிலும் கூட டிக்கெட் விற்பனை ஆரம்பமாகி இருக்கிறது. டிக்கெட்டுகள் பாத்தீங்கன்னா $50 ஸ்டாண்டிங் டிக்கெட்டில் இருந்து ஆரம்பமாகி சில்வர் சீட்டிங் $100, கோல்ட் சீட்டிங் $150, பிளாட்டினம் டான்ஸ் நோ சீட் $150, விஐபி டிக்கெட் $250, சோஃபா $1000 என்று சொல்லி ஏராளமான டிக்கெட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. பரபரப்பாக இந்த டிக்கெட் விற்பனையும் ஆகிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. கானா சாங்ஸ், மெலடி சாங்ஸ், ஃபீல் குட் சாங்ஸ் என்று சொல்லி ஏராளமான பாடல்களை வழங்க காத்திருக்கின்றார்கள். ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இன் அண்ட் அவுட்டோர் மியூசிக்கல் இவெண்ட் என்று தான் சொல்ல வேண்டும். கானா கிங் தேனிசை தென்றல் தேவா லைவ் இன் ஷார்டோ காண தவறாதீர்கள். அல்சோனா குரூப் வழங்க இந்த நிகழ்வு மார்க்கம் மெடோஸ் 8100 ஸ்டீல் 70 ஈஸ்ட் மார்க்கத்தில் தான் இடம்பெறப் போகிறது. டிக்கெட்டுகளை நீங்கள் நேரடியாக இங்கே நுழைவாயிலும் பெற்றுக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் ஆன்லைனில் பெற்றுக் கொள்வதற்கு rhythm7ent.com என்கின்ற ஆன்லைன் தளத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் நேரடியாக வாங்குவதற்கான வேறு ஆப்ஷன்ஸும் இருக்கிறது. மயூரன் தர்மபாலன் ப்ரொஃபஷனல் கார்பரேஷன், சதர்ன் அரோமா ஆன் த கோ மற்றும் விஜயா ஜுவல்லரி போன்ற இடங்களிலும் நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். இந்த பிரம்மாண்டமான அவுட்டோர் இசை நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா பிரபல பின்னணி பாடகர்கள் அனுராதா ஸ்ரீராம், மனோ, ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் தென்னிந்திய இசை கலைஞர்களும் பங்கு பெற இருக்கின்றார்கள். எனவே இந்த கானா கிங் தேவா தேனிசை தென்றல் தேவா லைவ் இன் டொராண்டோ காண தவறாதீர்கள். மார்க்கம் மெடோஸ் 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் இன்று மாலை 5 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு 6476005297.
1: நேரம் நண்பர்கள் 12 மணி 18 நிமிடம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நமதே நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்னும் ஒரு நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயம். ஜாக் வாட்டர்ஸ் என்கின்ற 13 வயது சிறுவர் யூட்டா என்னும் இடத்தைச் சேர்ந்தவராக இருக்கின்றார். இவர் ஒரு கை குழந்தைக்காக பிரத்யேக சக்கர நாட்காலியை 3D பிரிண்டிங் மூலம் உருவாக்குவதற்கு 300 மணி நேரம் செலவிட்டிருக்கின்றாராம். இவரை பற்றி தான் நாங்கள் சொல்ல போன்றோம். கோடைகாலம் எப்பொழுது ஆரம்பிக்கும் அப்படி என்று நாங்கள் எல்லாருமே காத்துக்கொண்டே இருப்போம். என்ன ராஜேஷ்,
0: குறிப்பாக ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படா அந்த பிரேக் விடுவாங்க, 2 மாசம் வந்து அப்படியே சுத்தி திரியலாம், ஜாலியா பறந்து திரியலாம்,
1: பிளான் பண்ணுவாங்க, சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருப்பார்கள். இது எல்லாம் விட இந்த விண்டர் ஜாக்கெட்
0: கையிலே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி வீட்டிலே தங்க மாட்டாங்க, வெளியே ஓடிட்டு திரும்ப. அதுவும் இந்த 10-13 வயசுல பாத்தீங்கன்னா இன்னும் கேட்கவே தேவையில்ல.
1: அது மட்டும் இல்ல ராஜேஷ், இந்த விண்டர் ஜாக்கெட்ஸ் பூட்ஸுக்கெல்லாம் நாங்க அப்படியே ஒரு விடுமுறையை வந்து விட்டுடுவோம். சுறுசுறுப்பாக நாங்க எல்லாருமே இயங்கிக் கொண்டிருப்போம்.
0: கண்டிப்பா
1: இப்ப நாங்க எல்லாருமே அப்படி சுறுசுறுப்பா இயங்கிக் கொண்டிருக்கிற நேரத்துல வந்து நீங்க சொன்னது போன்றுதான் இந்த 13 வயதினர்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாருமே வந்து அப்படியே வெளியில ஓடி ஆடி விளையாடி அப்படி சந்தோஷமா இருப்பாங்க.
0: ஆமா ஆமா, 1 நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, எப்படியாவது ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் ஒரு பசங்க இருந்தாலுமே இந்த டைமில் நான் வந்து எனக்கு தேவையான ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதே சமயத்தில் அது மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த 13 வயசு பையன் ஜாக் வாட்டர்ஸ் ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு.
1: ஆமாம் ஆமாம், 13 வயதை நிரம்பிய இந்த சிறுவன் இந்த கோடை காலத்தில் தான் மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்த ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும் அப்படி என்று யோசிச்சுக்கொண்டே இருந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்ல வந்து இந்த 3D பிரிண்டிங் வந்து அதை வந்து அதிகம் பார்ப்பாரா, அதனால அதை பார்ப்பதன் மூலம் அவர் அந்த 3D பிரிண்டிங்ல வந்து அவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் மூலம் அவர் ஈர்க்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் இவர் வந்து வெறுமனே அருமையான பொருட்களை உருவாக்குவதை தாண்டி இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும்,
0: கண்டிப்பா யாருக்காவது யூஸ் பண்ற வகையில பண்ணலாமே அப்படின்னு சொல்லிதான் அப்போ ஒரு தொண்டு நிறுவனம் மேக் குட் அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனம் மூலமா இந்த ஒரு 21 மாசமே ஆன ஒரு சின்ன குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றுத்திறனாளி போல இருக்கு. அது நார்மல் குழந்தைங்களை மாதிரி செயல்பட முடியாது. அதனால அந்த குழந்தைக்கு ஸ்பெஷலா டிசைன் பண்ற மாதிரி ஒரு வீல் சேர் ஒன்னு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு, இந்த குழந்தைக்கு நாம ஹெல்ப் பண்ணலாம். அதே சமயத்தில் எனக்கு ரொம்ப பேஷனேட்டான இந்த 3D பிரிண்டிங்கை நான் நிறைய டைம் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கிட்டத்தட்ட 300 மணி நேரமா அதை டிசைன் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதை நிறைய ட்ரையல்லாம் பண்ணி 300 மணி நேரம் உழைப்பை அந்த சம்மர் டைமில் கொட்டி அந்த குழந்தைக்கு அந்த சூப்பரான அந்த ஒரு சக்கரை நாற்காலியே டிசைன் பண்ணியிருக்காரு நம்ம ஜாக் வாட்டர்ஸ்.
1: ஆமாம், அந்த சிறுமிக்கு வந்து இளம் சிவப்பு நிறம் மிகவும் பிடித்த நிறம் அப்படின்றதால அந்த சக்கரை நாற்காலியையும் வந்து இளம் சிவப்பு நிறத்தில் வந்து அவர் உருவாக்கி அந்த அலங்காரங்கள் எல்லாம் அதே கலரில் வந்து அவர் உருவாக்கி இருக்கிறாராம். அது மட்டுமல்லாமல் அதை வந்து அந்த நாற்காலியை வடிவமைக்கவும் அச்சிடவும் சோதிக்கவும் மற்றும் பொருத்தவும் அறத்தால நீங்கள் சொன்னது போன்று 300 மணி நேரத்தை வந்து அவர் அதற்கென்று செலவிட்டிருக்கின்றார். அத்தோடு அவர் வந்து என்ன செய்திருக்கிறார் அப்படி என்றால் அந்த சிறுமிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் உண்மையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருப்பதை அவர் உறுதி செய்திருக்கின்றார்.
0: ஆமா, அந்த ஜாக் வாட்டர்ஸோட பாட்டி சார்லட் வாட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மற்றவங்களோட வாழ்க்கையை அழகாக மாத்துறது தான் மனுஷங்க விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய சொத்து. ஜாக் வந்து வயசில் சின்னவனாக இருக்கலாம், ஆனால் அவனோட குணம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு தன்னுடைய பேரப்பிள்ளையை பார்த்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கிறாங்க. வளர்ந்த பிறகு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட துறையில் தான் சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜாக் வாட்டர் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க கூட இந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்களை, நல்ல பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க.
1: இந்த மாதிரியான நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக 1 மணி வரை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் இஸ் எஃப்எம்இல் வானம் நமதே. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ற காரணத்தால ராஜேஷ் இந்த பாட்டு
0: ஒளிபரப்பு. என்ன பாட்டு கேட்கவே இல்லையே, கேட்ட பிறகு சொல்றேன் பிடிக்குமா பிடிக்கல அப்படின்னு.

0: இந்த வாரத்துக்கான விற்பனை விடங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் பழங்களுக்கான ஒரு ட்ரெண்ட் சேல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரம்புட்டான் பவுன் 3.99, பலாப்பழம் பவுன் முழுமையாக பிறகு பவுன் 1.49 நீங்க பெற்றுக்கலாம். எஸ்என்பிஎஸ் 1.99, ஒரேஞ்ச் 99 சென்ட், சின்ன ஓரஞ்சு 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 3.99, அதோட எக்ஸ்ட்ரே ஃப்ரூட் பவுன் 99 சென்ட், ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கி $30 நீங்க பெற்றுக்கலாம். மஞ்சள் மாம்பழ பாக்ஸை கூட விசேடமாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மீன் சந்தையில் வருகின்ற பொழுது டூனா ஃபிஷ் 3.99, கயல் மீன் 3.99, மஞ்சள் பாறை 6.99, கீரி மீன் 5.99, சூட மீன் 3.99, ஸ்லைஸ் கொடவா 8.99, ஊர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது $27, சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, கணவாய் 7.99, நாள் 4.99, சிலோன் நண்டு பவுன் 10.99, ராட்டு ஆட்ரஜி 10.99 நீங்க பெற்றுக்கலாம். போக் 3.99, கிங் ஃபிஷ் லோன் காளை மீன் கும்பலாப்பாறை துள்ளு மண்டை சீலா கொடுவான்னு சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாதுக்கேக்கு தேவையான அனைத்து மீன் வகைகளும் மரணம் செய்து இரண்டாகல் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். அதேபோல பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். தக்காளி பழம் 79 சென்ட், கோவா 1.99, வாழைப்பூ கத்திரிக்காய் மரவள்ளி கிழங்கு ஒவ்வொன்றும் 1.99, 2 பவுன்ஸ் கரெட் பேக் 2.99, பாவக்காய் ஜிலோ பீன்ஸ் படலங்காய் ஒன்றும் 2.99, பச்சை மிளகாய் 3.99, பூசணிக்காய் பவுன் 1.49, முருங்கைக்காய் 6.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். ராசவள்ளி கிழங்கு 3.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, கிரீன் பீன்ஸ் 1.99, கேல் கொலாட் லீக் கட்டு 2.99, இந்தியன் வண்டிக்காய் 3.99, ஆறு தேசிக்காய் 1.99. நீங்க நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் குறிப்பாக 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, 8 பவுன்ஸ் மைசபெருமா 6.99, 8 பவுன்ஸ் ஒன்றாம் மசூரி அரிசி 9.99, 5 டெல்மெஸ் சோயா 3.99, 10 பவுன்ஸ் பசுமை ரைஸ் 12.99, 7 பவுன்ஸ் கரும்பு சீனி 9.99, 1.5 லிட்டர் மேங்கோ ஜூஸ் 1.99, 3 பெறுகின்ற பொழுது $5 நீங்க பெற்றுக்கலாம். 5 டக்கரை மிளகாத்தூள் 11.99, டின் பிஷ் 2.99, 750 மில்லி நிலெண்ணெய் 9.99, 70 பேக் அடங்கிய ரெட்ரோஸ் டீ பாக்ஸ் 5.99, என்டி பிராண்டிங் ஜாம் 3.49, 3 சமபோசா 4.99, கோக்கனட் மில்க் டின் 1.99 நீங்க பெற்றுக்கலாம். சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள் சொல்லி அத்தனையுமே நீங்க வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கலாம். ஏராளமான பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகளை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மீண்டும் நினைப்படுத்தும் வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு காய்கறி பழங்களுக்கான ஒரு ட்ரெண்ட் சேல் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு டாப்ஸ் கோட்டன் பிஞ்சந்தப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் திறந்திருக்கும்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஆப்கானிஸ்தானில் பெண்கள் எதிர்கொள்ளும் அடக்குமுறைகளை கனேடிய மக்கள் கவனிக்காமல் இருக்கக்கூடாதென ஆர்வலர் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. தாலிபான்களின் ஆட்சியின் கீழான ஆப்கானிஸ்தானில் பெண்களும் சிறார்களும் சந்திக்கும் பிரச்சினைகள் புறக்கணிக்கப்படுவதாக ஆப்கானிஸ்தானை அறியும் உரிமை அமைப்பு கூறியுள்ளது.
1: இலங்கையின் வடக்கில் யாழ்செமணி பகுதியில் தொடர் போராட்டத்திற்கு அனுமதி வழங்கியமை தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷிடம் யாழ்ப்பாணம் போலீஸ் தலைமையகம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இலங்கையின் வெவ்வேறு இனத்தவர்கள் மத்தியில் குழப்பங்களையும் நாட்டின் அமைதிக்கு பாதுகாப்பையும் ஏற்படுத்தும் வகையில் இந்த போராட்டம் உள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது.
0: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்பில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட கருத்துக்கள் சர்ச்சையாகியுள்ளன. அவரது கருத்துக்களை தமிழக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கண்டித்துள்ளனர்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026 வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெறவுள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
3: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
5: Scarborough-வில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala avargalin nirvagathil iyangum BSRV Medical and Dental Office ippozhudhu mulumaiyana maruthuva mattum pal maruthuva sevigaludan iyangugirathu. Prabala pal maruthuvar Dr. Kobal inge principal dentist aga seviyattukirar. Cosmetic dentistry, family dentistry, root canal treatment, braces, crowns and fillings pondra pal maruthuva sevigal anaithum ore idathil. Varathil 7 naatkalum sevai. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388. 416-649-6388.
7: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
8: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
9: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் நண்பர்கள் 12:45 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: தேவா லைவ் இன் டொராண்டோ வழங்கும் தகவலை கேட்டறியலாம்.
2: The Ghana King Deva live in Toronto பற்றிய விவரங்களை நாங்கள் இங்கே நேரடியாக இருந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஜோனா குரூப் வழங்கும் தென்னிசை தென்றல் தேவா லைவ் இன் டொராண்டோ பிரபல பின்னணி பாடகர்கள் அனுராதா ஸ்ரீராம், மனோஜ், ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் தென்னிந்திய இசைக்கலைஞர்கள் பங்கேற்கிறார்கள். பிரம்மாண்டமான ஒரு அவுட்டோர் இசை நிகழ்ச்சி. இப்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா நுழைவாயிலும் கூட டிக்கெட்ஸ்களை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை அமைத்திருக்கின்றார்கள். ஆன்லைனில் பெற்றுக்கொள்ள rhythm7ent.com. நேரடியாக டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு விஜயா ஜுவல்லரி மற்றும் இங்கே நுழைவாயிலும் டிக்கெட் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. மார்க்கம் மெடோஸ் 8100 Seals Avenue East மார்க்கத்தில் தான் இந்த தேவா லைவ் இன் டொராண்டோ இன்று மாலை 5 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது.
3: 2026 மாபெரும் திறந்தவெளி இசை திருவிழா இது. தேசிய தென்றல் தேவாவின் குதூகல கொண்டாட்டம் காண தவறாதீர்கள். இன்று மாலை 5 மணிக்கு 8100 Seals Avenue East மார்க்கத்தில் அமைந்திருக்கின்ற மார்க்கம் மெடோவிலில் தான் நடைபெற இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக மார்க்கம் மெடோ நுழைவாயிலில் கூட டிக்கெட்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது விஜயா ஜுவல்லரியில் நீங்கள் நேரடியாக டிக்கெட்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைனில் rhythm7ent.com என்ற இணையதளத்தினூடாகவும் நீங்கள் டிக்கெட்ஸை பெற்றுக்கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 6475297. இது 2026 மாபெரும் திறந்தவெளி இசை திருவிழா த கானா கிங் தேனிசை தென்றல் தேவாவின் குதூகல கொண்டாட்டம் இன்று 5 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது.
2: கானா சாங்ஸ், மெலடி சாங்ஸ், ஃபீல் குட் சாங்ஸ் என்று சொல்லி ஏராளமான பாடல்கள் வழங்க காத்திருக்கின்றார்கள். ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ் ஆகத்தான் இந்த அவுட்டோர் மியூசிக்கல் இவெண்ட் செலிப்ரேஷனாக இடம்பெற காத்திருக்கின்றது. குறிப்பாக டிக்கெட்ஸ் என்று பார்க்கும் பொழுது ஸ்டாண்டிங் டிக்கெட்ஸ் $50 இருந்து ஆரம்பித்து சீட்டர் டிக்கெட்ஸ் ஆக சில்வர் டிக்கெட்ஸ் $100, கோல்ட் பேக்கேஜ் $150, பிளாட்டினம் டான்ஸ் ஃப்ளோரும் கூட இங்கே இருக்கின்றது. $150 ஆக அந்த டிக்கெட் பிரைஸ் இருக்கின்றது. பரபரப்பாக இந்த டிக்கெட் விற்பனை ஆகி கொண்டு போதே நாங்கள் காணக்கூடியதாகவும் இருக்கிறது. விஐபி டிக்கெட் $250 மற்றும் சோஃபா டிக்கெட்ஸும் கூட இருக்கிறது $1000 சொல்லி ஏராளமான டிக்கெட் ஆப்ஷன்ஸையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பாடல்கள் கானா சாங்ஸோடு மாலை பொழுதை குடும்பத்தோடும் நண்பர்களோடும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாகத்தான் இந்த நிகழ்வு இருக்கின்றது. உணவு சாவடிகளும் கூட இங்கே போடப்பட்டிருக்கிறது. எனவே இன்று மாலை The Ghana King தேனிசை தென்றல் தேவா லைவ் இன் டொராண்டோ மார்க்கம் மெடோஸ் 8100 Seals Avenue East மார்க்கத்தில் இடம்பெற போகின்றது. மாலை 5 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. மெலடி விவரங்களுக்கு 6476005297 6476005297

0: செலசி ஃபர்னிச்சரின் மாபெரும் பேக் டு ஸ்கூல் சேல். ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, பிரீமியம் அல்ட்ரா கம்ஃபர்டபுள் மேட்ரஸஸ் ஃப்ரம் $500, கெனடியன் மேட் பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ் ஃப்ரம் $150, எலகண்ட் பூஜா யூனிட்ஸ் ஃப்ரம் $150, சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினெட் என அனைத்து வகை ஃபர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகிறார்கள். செலசி ஃபர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, Pharmacy and Mechanical, 416-731-7044.
1: நீரம் நண்பர்கள், 12:51 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் குறிப்பாக வெளிய ட்ரெண்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு ட்ரெண்ட் சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற வளமை போலவே இப்பொழுது ரம்புட்டான் பவுன் 3.99, பலாப்பழம் முழுமை அப்புறம் இப்பொழுது 1.49, ஏசியன் பிஎஸ் 1.99, ஒரேஞ்சு பவுண்ட் 1.99 சென்ட், இன்னும் ஒரேஞ்ச் 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 3.99, கிரேப் ஃப்ரூட் 1.99 சென்ட் பவுன்ஸ் ஆக பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கியது 30 ரூபாய் நீங்கள் பெற்றுக்கலாம். மஞ்சள் மாம்பழ பாக்ஸ் விஷேட் விலை விரைந்து பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக மீன் சந்தையில் விரிகண்ட பொழுது டூனா ஃபிஷ் 3.99, கயல் மீன் 3.99, மஞ்சள் பாறை 6.99, கீரி மீன் 5.99, சூட மீன் 3.99, சிலைஸ் கொடுவா 8.99, ஊர்கோழி 7.99, 3 பெருகண்ட பொழுது 21 ரூபாய் நீங்கள் பெற்றுக்கலாம். சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, கணவாய் 7.99, நாள் பவுன் 4.99, சிரோன் நண்டு பவுன் 10.99, ஆட்டிறைச்சி 10.99, போக் 3.99 நீங்கள் பெற்றுக்கலாம். கிங் ஃபிஷ், லோன், காலை மீன், கும்பலாப்பாறை, துள்ளுமண்டை, சீலா, கொடுவான் சொல்லி பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகையிலும் செய்து தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். பசுமையான மரக்கறியை பெற்றுக்கொள்ளலாம். தக்காளி பழம் 79 சென்ட், கோவா 1.99 ஈச்சாக பெற்றுக்கொள்ளலாம். வாழைப்பூ, கத்தரிக்காய், மரவள்ளி கிழங்கு ஒவ்வொன்றும் பவுன் 1.99, 2 பவுன்ஸ் கரெட் பேக் 2.99, பாவக்காய், ஜெலோ பீன்ஸ், புடலங்காய் பவுன் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பச்சை மிளகாய் 3.99, பூசணிக்காய் பவுன் 1.49, முருங்கைக்காய் 6.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, கிரீன் பீன்ஸ் 1.99, கேல், கிளாட், லீக் கட் ஒவ்வொன்றும் 2.99, இந்தியன் வண்டிக்காய் 3.99, 6 தேசிக்காய் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பிறநூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் 8 பவுண்ட்ஸ் முழு உளுந்து 9.99, 8 பவுண்ட்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 8 பவுண்ட்ஸ் சோனா மசூரி அரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 10 பவுண்ட் பசுமை ரைஸ் பண்ணி 2.99, 7 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 9.99, 1.5 லிட்டர் மேங்கோ ஜூஸ் 1.99, 3 பெருகண்டப்படுது 5 டாலர், 900 கிராம் மிளகாத்தூள் 11.99, டின் பிஷ் 2.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 9.99, 70 பேக் ரெட் ரோஸ் டீ பாக்ஸ் வந்து 15.99, என்டி பிராண்ட் ஏ 3.49, 3 சமபோசா 4.99, கோகனட் மில்க் 1.99 நீங்கள் பெற்றுக்கலாம். சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல உபகரணங்கள் சொல்லி பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான பூமரக் கன்றுகள், மரக்கறி கன்றுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென் சேலையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். ஏராளமான பழங்கள்லாம் வெளியே வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தரம் மலிவுடன் டாப்ஸ்கோடன் பிஞ்சந்தபில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் வந்திருக்கும்.
1: நேரம் நண்பர்கள், 12:54 ஆகி இருக்கின்றது. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கிறது. என்ன ராஜேஷ்,
0: ஆமா, கடந்த 2 மணி நேரத்தில் நல்ல நல்ல பாட்டு, அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவான விஷயத்தெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அது போலவே தொடர்ந்தும் பல நிகழ்ச்சிகள் வரக்காது இருக்கு ஈஸ்ட் எஃப்எம்ல, தொடர்ந்தும் நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சஞ்சயன் மற்றும் சுரேகா ரெடியா இருக்கிறாங்க.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த, அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியை ரசித்த எங்களுடைய அன்பான நேர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
0: உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ்
1: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களே, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Kumudiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
4: Ideal Dreams Entertainment and Maja Valangam, Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். ஆகஸ்ட் 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். விஐபி டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
8: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
10: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 416-731-8453.
11: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM. எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
12: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா?
13: நீங்கள் அவளுடன் அமர்ந்து கொண்டிருக்கும்
14: வணக்கம்.
15: இயற்கை, அரசியல், சினிமா, பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
16: தாங்க முடியலையே.
15: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் FM காற்றலைகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
17: சூப்பரா இருக்குங்க.
18: நன்றி அபர்ணா மற்றும் ராஜேஷ். இனிமையான வணக்கம் முடிஞ்சங்களே. வணக்கம் சுரேகா.
19: வணக்கம் சஞ்சயன், எப்படி இருக்கீங்க?
18: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
19: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். கனகாலத்துக்கு பிறகு காண்ற மாதிரி இருக்கு.
18: அப்படிதான் இருக்கு. ஒரு கிழமை தாண்டி வந்தா அந்த கனகாலத்துக்கு பிறகு காண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். சரி, நாங்கள் இணைந்திருக்கிறோம். 15 August 2026 வருடம் சனிக்கிழமை வெற்றி பாட்டு நிகழ்ச்சியோடு இஸ்டெஃப் மேல் நேரில் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இன்றும் எட்டு கேள்விகள் உங்களுக்காக நாங்கள் வளைவோல் எடுத்து வந்திருக்கணும். எட்டு கேள்விகளுக்கும் சொந்தக்காரர்கள் எட்டு நேயர்கள். அந்த எட்டு நேயர்களையும் நாங்கள் வருகின்ற இரண்டு மணி நேரம் ஆவலாக எதிர்பார்க்கின்றோம். எனவே அழைத்து இணைந்து கொள்ளலாம். வணக்கம், தொலைபேசி இலக்கம்
19: 4164540
18: இலக்கத்தை சொல்வீர்கள், கேள்வியை சொல்வோம், இரண்டு முறை சொல்லுவோம். அதான் முக்கியமானது. கவனமாக அந்த கேள்வி கேட்க வேண்டும். கேட்டு பத்து வினாடிகளுக்குள் சரியான பதிலை நீங்கள் சொல்லி எங்களோடு இணைந்து நீங்கள் அதை வெற்றி பெற்ற உடனே நாங்கள் அதை வெற்றி பாட்டு தருவோம். அதுதான் அந்த ஃபார்மேட். எனவே நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம்.
19: வெளியில் 26 டிகிரி செல்சியஸ், 30 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே இன்றைய பொழுது காணப்படுகின்றது. மாலை வெளியில் 22 டிகிரி செல்சியஸ், 25 உணர இருக்கின்றோம்.
18: நாளை நாளை பொறுத்தவரை 2% எரிபொருள் விலை அதிகரிக்க காத்திருக்கின்றது.
19: ஊடாக நீங்க உலகத்துல எங்க இருந்தாலுமே எங்க நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக இஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக இஸ்டெஃப்எம் 102.7 அலுவலக தொடர்பிலக்கம் 4168241212 இஸ்டெஃப்எம் 102.7@gmail.com உடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: இந்த பக்கைக்கு புல்லுலாம் உறங்கணும் அப்படித்தான் இருக்கு.
1: எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க?
0: இல்ல திடீரென்று வர ஞானங்கள்லாம் சரிதான. வெளியில அடிக்கிற வக்கைக்கு புல்லுல போய் இருந்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு மணி பத்து நிமிடம் வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கோம். வெற்றி பாட்டில் நீங்கள் உங்களோடு இணைந்து கொள்ளலாம், வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040. எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர்ஸ் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சர்ஸை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர்ஸ் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.
0: இவ்வளவுதான் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற வலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டை குறிப்பாக வெளியே டென் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென் சேல் இடம்பெறிக் கொண்டிருக்கிறது. ரம்புட்டான் பவுன் 399, பலாப்பழம் முழுமையாக பிறகு 1.49, மேசியன் பிஎஸ் 1.99, ஓரஞ்சு பவுன் 99 சென்ட், சின்ன ஆரஞ்சு 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 3.99, கிரேப் ஃப்ரூட் 99 சென்ட், ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, உடனுக்குடன் வெட்டி தருகிறார்கள். 10 பீஸ் அடங்கியது $30. மஞ்சள் மாவுள் பாக்ஸை பெற்றுக்கொள்ளலாம். மண்சான வாழைப்பழம் பவுன் 1.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவரை குறிப்பாக மீன் சுந்தில் வருகின்ற பொழுது டூனா ஃபிஷ் 3.99, கயல் மீன் 3.99, மஞ்சள் பாறை 6.99, கேரி மீன் 5.99, சூடமீன் 3.99, ஸ்லைஸ் கொடுவா 8.99, உற்கோழி 7.99, மூன்றை பெறுகின்ற பொழுது $27, சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, கலவாய் 7.99, நாள் பவுன் 4.99, சிலோன் நண்டு பவுன் 10.99, ஆற்றாய்ச்சி 10.99, போக் 3.99, சிக்கன் லிவர் 3.49 பெற்றுக்கொள்ளலாம். கிங் ஃபிஷ், சிலோன் காலமீன், கும்பலாப்பாளையத்துள்ள மண்டை சீலா கொடுவான்னு சொல்லி அத்தனை மீன் நீங்க பெற்றுக்கலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மிரணி செய்து இரண்டாக நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல பசுமையான மரக்கிறது தக்காளி பழம் 79 சென்ட், கோவா 99, வாழைப்பூ கத்திரிக்காய் மரவள்ளி கிழங்கு ஒவ்வொன்றும் 1.99, 2 pounds கரல் பேக் 2.99, பாவக்காய் ஜெலோ பீன்ஸ் புடலங்காய் ஒவ்வொன்றும் 2.99, பச்சை மிளகாய் 3.99, பூசணிக்காய் 1.49, முருங்கைக்காய் 6.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, 10 pounds உருளைக்கிழங்கு 4.99, கிரீன் பீன்ஸ் 1.99, கேல் கொலாட் லீக்ஸ் கட்டு 2.99 பெற்றுக்கலாம். இந்தியன் வண்டிக்காய் 3.99, $6.99. அதுபோல டின் ஃபிஷ் 2.99, 750 ml நல்லெண்ணெய் 9.99, 70 பேக் ரெட்ரோஸ் டீ பாக்ஸ் வந்து 5.99, என்டி பிராண்ட் ஜாம் 3.49, 3 சமபோசா 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கோகனட் மில்க் டின் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், சமையலறை உபகரணங்கள் என்று சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டர்ஸ்கோடன் பிஞ்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் திறந்திருக்கும்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-8955-52.
0: அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் என்ற போன் நம்பர் சொல்லுங்க.
0: 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இள வயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
0: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
5: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: காற்றில் பரவும் இசை போல. East FM.

0: 1:24 இஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இந்த பீட்டு கேட்ட பேரு கதைக்கணும்
0: அப்படி வரல.
1: இறங்கி அப்படி கதைக்கணும்
0: வரல.
1: அப்படியோ கொஞ்சம் நல்லா இருக்கும். ஷான் ரோல்டன் அதை கேட்டாருன்னா சான்ஸ் தருவார் உங்களுக்கு பாடுறதுக்கு. சரி, வெற்றி பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இஸ்ட் எஃப்எம் எங்களோட இணைந்திருக்கிற நேர் வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: குமார்.
0: குமார், எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்னைக்கு எந்த இலக்கத்தை தெரிவு செய்ய போறீங்க?
1: இல்ல நீங்க சொல்லுங்க, இருந்தா தருவோம். இருக்கு தரம்.
0: உலக நாடுகளில் பெண்களின் விகிதம் அதிகமாக உள்ள நாடுகளின் முதன்மையானது எது? உலக நாடுகளில் பெண்களின் விகிதம் அதிகமாக உள்ள நாடுகளில் முதன்மையானது எது?
2: இந்தியா.
0: திருத்தலாம்.
1: இல்ல இல்ல, இதுக்கு பிறகு நான் இந்த கிளிக் சவுண்ட் போட மாட்டேன். 3 முறை. சரி, நன்றி இணைந்த உடம்புக்கு. நன்றி. அதாவது உலக நாடுல இங்க பெண்கள் இல்லை, எல்லாரும் பெண்கள் இருக்கு. இருந்தாலும் அதிக சதவீதம் இருக்கின்ற நாடுகளில முதன்மையான நாடு இது என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருந்தது. லட்வியா. லட்வியா தான் உலகளவிலே பெண்களின் விகிதம் அதிகமாக உள்ள நாடாக இருக்கிறது. லட்வியாவில் பெண்கள் பார்த்தீங்கன்னா 53-54% வரை பெண்களுடைய
0: ஆதிக்கம் இருக்கின்றதா?
1: ஆதிக்கம் இல்ல,
0: ஆதிக்கம் இருக்காங்க. பெண்கள் அதிகமா இருந்தாலே அங்க ஆதிக்கம் தான்.
1: அது நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க. சரி, இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். 1:25 இப்பொழுது நாங்கள் தேவா லைவின் ட்ரோன்டோ பற்றிய மேலதிகமான தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: அல்ஜனா குரூப் வழங்கும் தி கானா கிங் டென்னிஸ் சென்ட்ரல் தேவா லைவ் இன் டொரண்டோ இன்று மாலை 5 மணிக்கு இடம்பெற போகின்றது. பிரபல பின்னணி பாடகர்கள் அனுராதா, ஸ்ரீராம், மனோஜ், ஸ்ரீகாந்த் சேவா மற்றும் தென்னிந்திய இசைக்கலைஞர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். பிரம்மாண்டமான ஒரு அவுட்டோர் இசை நிகழ்ச்சியும் தான் சொல்லலாம். அதுவும் குறிப்பாக நாங்கள் இங்கே நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான இசை மேடை ஆயத்தங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் டிக்கெட்ஸை வந்து நுழைவாயிலும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆன்லைனிலும் பெற்றுக்கொள்ள rhythm7ent.com மற்றும் விஜயா ஜுவல்லரியிலும் நீங்கள் வந்து டிக்கெட்ஸ்களை பெற்றுக் கொள்ளலாம். இது எங்கே இடம்பெற போகிறது என்று மாலை என்று பாத்தீங்கன்னா, மார்க்கம் மெடோஸ் 8100 CU7 East மார்க்கத்தில் தான் இந்த தேவா லைவ் இன் டொரண்டோ பிரம்மாண்டமான ஒரு அவுட்டோர் இசை நிகழ்ச்சியாக இடம்பெற போகிறது.
4: 2026 மாபெரும் திறந்த வெளி இசை திருவிழா தேனிசை தண்டல் தேவாவின் குதூகல கொண்டாட்டம் காண தவறாதீர்கள். இன்று மாலை 5 மணிக்கு மிகப்பெரிய மேடை அமைக்கப்பட்டு நிகழ்ச்சிக்காக தயார்படுத்தல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. 8100 CU7 East மார்க்கம் மேடோவில் தான் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அல்டோனா வழங்குகின்ற த கானா கிங் மாபெரும் திறந்த வெளி இசை திருவிழா தேனிசை தண்டல் தேவாவின் குதூகல கொண்டாட்டம் டிக்கெட்ஸை நீங்கள் நுழைவாயிலும் பெற்றுக் கொள்ள முடியும், அல்லது விஜயா ஜுவல்லரியிலும் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம். தொலைபேசி இலக்கினூடாக தகவல்களை பெறுவதற்கு 6476005297.
3: கானா சாங்ஸ், மெலடி சாங்ஸ், ஃபீல் குட் சாங்ஸ் என்று சொல்லி ஏராளமான பாடல்களை வழங்க காத்திருக்கின்றார்கள். புல் என்டர்டெயின்மெண்ட் இன் அன் அவுட்டோர் மியூசிக்கல் இவெண்ட் என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த டிக்கெட்ஸ்களும் கூட பரபரப்பாக விற்பனை ஆகிக் கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக ஸ்டாண்டிங் டிக்கெட்ஸ் $50 இருந்து ஆரம்பித்து சில்வர் டிக்கெட்ஸ் $100, கோல்ட் டிக்கெட்ஸ் $150, பிளாட்டினம் ஸ்டாண்டிங் டிக்கெட்ஸ் கூட இருக்கிறது $150, மற்றும் விஐபி டிக்கெட் $250, சோஃபா டிக்கெட் $1000 என்று சொல்லி ஏராளமான டிக்கெட் ஆப்ஷன்ஸும் வழங்கப்பட்டிருக்கிறது. நேரடியாகவும் நீங்கள் டிக்கெட்ஸ்களை பெறலாம். இங்கே நுழைவாயிலில் டிக்கெட் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. விஜயா ஜுவல்லரியிடம் டிக்கெட்ஸ்களை பெற்றுக் கொள்ளலாம். அதையும் தாண்டி ஆன்லைனில் பெற்றுக்கொள்ள rhythm7ent.com. மேலதிக விவரங்களுக்கு 6476005297. கானா சாங்ஸோடு மாலை பொழுது

0: Weekend Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM. The greatest radio station.
1: East FM. Tamil Seidigal.
2: ஆப்கானிஸ்தானில் பெண்கள் எதிர்கொள்ளும் அடக்குமுறைகளை கனடிய மக்கள் கவனிக்காமல் இருக்கக்கூடாதென ஆர்வலர் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. தலிபான்களின் ஆட்சியின் கீழான ஆப்கானிஸ்தானில் பெண்களும் சிறார்களும் சந்திக்கும் பிரச்சினைகள் புறக்கணிக்கப்படுவதாக ஆப்கானிஸ்தானை அறியும் உரிமை அமைப்பு கூறியுள்ளது.
3: இலங்கையின் வடக்கில் யாழ்சமணி பகுதியில் தொடர் போராட்டத்திற்கு அனுமதி வழங்கியமை தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷிடம் யாழ்ப்பாணம் போலீஸ் தலைமையகம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இலங்கையின் வெவ்வேறு இனத்தவர்கள் மத்தியில் குழப்பங்களையும் நாட்டின் அமைதிக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும் வகையில் இந்த போராட்டம் உள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது.
2: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்பில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட கருத்துக்கள் சர்ச்சையாகியுள்ளன. அவரது கருத்துக்களை தமிழக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கண்டித்துள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஒரு மணி 35 நிமிடம் இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இப்ப கூட நான் அந்த டபுள் ஆட
0: என்னத்தையும் எதிர்பார்க்கிறீங்கன்றது மட்டும் தெரியுது,
1: பலமா எதிர்பார்க்க
0: வரதில்ல போல இருக்கு.
1: சரி, நீங்களும் உங்களோட இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக 3 மணி வரையில் வெற்றி பாட்டு உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றது. வெற்றி பாட்டில் நீங்களும் வெற்றி கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்ற மலிவு விலை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வளவு பலவு தங்களுடைய விற்பனையை தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக விசேடமாக வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சேரும் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரம்பட்டம் பிரவுன் 399, பலாப்பழம் முழுமையாக பிறகு 149, ஏசியன் பிஎஸ் 199, ஒரேஞ்ச் பவுன் 99, சென்ஸ் இன் ஒரேஞ்ச் 199, கொய்யாப்பழ பாக்ஸ் 399, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 399, கிரேப் ஃப்ரூட் 99 சென்ஸ், ஃப்ரெஷ்ஷான பச்சை ரலின் 399, 10 பீஸ் அடங்கிய 30 ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக்கலாம். மஞ்சள் மாம்பழ பாக்ஸை விசேடமாக பெற்றுக்கலாம். மண்சானா வாழைப்பழம் 199 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல பசுமையான மரக்கறிகளை பெற்றுக் கொள்ள முடியும். தக்காளி பழம் பவுன் 79 சென்ட், கோவா 199, வாழைப்பூ கத்திரிக்காய் மரவள்ளி கிழங்கு ஒவ்வொன்றும் பவுன் 199, 2 பவுன் கேரட் பேக் 299, பாவக்காய் ஜெலோ பீன்ஸ் புடலங்காய் ஒவ்வொன்றும் 299 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பச்சை மிளகாய் பவுன் 399, பூசணிக்காய் பவுன் 149, முருங்கைக்காய் பவுன் 699, ராசவள்ளி கிழங்கு 399, 10 பவுன் உருளைக்கிழங்கு 499, கிரீன் பீன்ஸ் 199, கேல் கொலான் லீஃப் கட்டி 299 பெற்றுக்கலாம். இந்தியன் வண்டிக்காய் 399, 6 தேசிக்காய் 199 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தையில் வருகின்ற பொழுது டூனா ஃபிஷ் 399, கயல் மீன் 399, மஞ்சள் பாறை 699, கீரி மீன் 599, சூட மீன் 399, ஸ்லைஸ் கொடுவா பவுன் 899, உர்கோழி 799 மூன்றை பெறுகின்ற பொழுது $21 நீங்கள் பெற்றுக்கலாம். சிக்கன் பிரஸ்ட் 799, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 399, கணவாய் 799 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். ரால் பவுன்ஸ் 499, சிரோன் நண்டு பவுன் 10.99, ஆட்டிரச்சி பவுன் 10.99, போக் பவுன் 3.99, சிக்கன் லிவர் 3.49, கிங் ஃபிஷ் லோன் காலை மீன் கும்பலா பாறை துள்ளு மண்டை சீலா கொடுவான் பெற்றுக்கொள்ளலாம். பாபிக்கு தேவையான அனைத்து வீட் வகையிலும் மரணிட் செய்து தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல குறிப்பாக பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, 8 பவுன்ஸ் மயசு பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் சோனா மசூரி அரிசி 9.99, 5 டெமே சோயா 3.99, 10 பவுன் பசுமது ரைஸ் 12.99, 7 பவுன்ஸ் கரும்பு சீனி 9.99, 1.5 லிட்டர் மேங்கோ ஜூஸ் 9.99, 3 பெருகின்ற பொழுது $5, 900 கிராம் மிளகாத்தூள் 11.99, 10 பீஸ் 2.99, 750 மில்லி நிலனைய 9.99, 70 பேக் அடங்கிய ரெட் ரோஸ் டீ பாக்ஸ் வந்து 5.99, எம்டி பிராண்ட் ஜாம் 3.49, 3 சுமபோசா 4.99, கோகோனட் மில்க் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு டாப்ஸ் கார்டன் பிஞ்ச் அந்த நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: சரி இப்போ பார்ப்போம்.
1: எனக்கு நேரம் சொல்ல வரல சஞ்சய்,
0: நேரம் சொல்ல வரல.
1: என்ன நீங்க அப்படி பாத்துக்கொண்டு அந்த ஸ்ருதி வருதா தாளம் வருதான்னு பாத்துக்கொண்டு இருக்கிறதால வேணா, நீரவே வேணா.
0: இல்ல இல்ல, அந்த காலத்துல அந்த கூத்து அதில் இருக்கு, நாட்டுக்கூத்து அப்படியான விஷயங்கள் இருக்குதானே, அந்த கிட்டத்தட்ட அந்த ஸ்டைல் ஆஃப் பாட்டு தான் இந்த பாட்டு. அப்ப நான் எதிர்பார்த்தேன்
1: அந்த நாட்டுக்கூத்து மாதிரியே நேரம் சொல்லுவேன் அப்படின்னு, நான் சொல்லல
0: வெற்றி பாட்டில் என்ன செய்யும் என்ன செய்யணும், சொல்லி வெற்றி பெற்று வெற்றி பாட்டை நீங்க கேட்கலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-0-40.
0: இந்த நேரத்தில் நாங்கள் தேவா லைவ் இன் டொரண்டோ பற்றிய மேலதிகமான தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம். ஒரு மணி 49 நிமிடம்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
5: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
6: ஒரு மணி 53 நிமிடம் வெற்றிப்பாட்டுடன் இருக்கின்றோம்.
7: வெற்றிப்பாட்டில் நீங்கள் பாடலை வெற்றி கொள்ள என்ன செய்ய வேண்டும், இலக்கத்தை சொல்ல வேண்டும், கேள்வியை சொல்வோம், பதிலை 10 வினாடிகளுக்குள் சொன்னா தான் அந்த வெற்றிப்பாடு, அதுவும் சரியா சொன்னாதான் வெற்றிப்பாடு கேட்கலாம், சும்மாலாம் கேட்க முடியாது. நீங்கள் மணிந்து கொள்ளலாம். மணிக்கு மணி தொலைபேசி இலக்கம்
6: 416-564-4040.
7: அடுத்த நேரம் நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். ஷான் வணக்கம்.
8: வணக்கம் சஞ்சயன். வணக்கம் சுரேகா, எப்படி இருக்கீங்க?
6: நல்ல சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
8: சூப்பர்.
6: எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம் இன்றைக்கு? வெற்றி பாட்டை வெற்றி கொள்ள
8: இலக்கங்களை ஒருக்க ரிப்பீட் பண்ணுவீங்களோ?
6: 1, 2, 3, 5, 6, 7, 8.
8: இலக்கம் 1.
6: உலகளவில் அதிக சுற்றுலா பயணிகள் செல்லும் நாடு எது? உலகளவில் அதிக சுற்றுலா பயணிகள் செல்லும் நாடு எது?
8: அமெரிக்கா.
6: திருத்தலாம்.
8: பிரான்ஸ்.
7: திரும்ப ஒருக்க சொல்லுங்க.
6: இதுதான் டபுள் செக்ன்றதோ.
7: நல்லா இருக்கு, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. வித்தியாசமா இருக்குண்ணே, வித்தியாசமா இருக்கு. வாழ்த்துக்கள் ஷான்.
8: வாழ்த்துக்கள், நன்றி.
7: நான் சரி சரி பண்ணிட்டீங்க. என்ன பாட்டுக்க பண்ணாங்க?
8: அபி நானும் படத்துல என் வாய் பேசும் புன்னகை, அந்த பாடல்.
7: சரி, உங்களுக்கு வருகிறது பாடல். நன்றி, இணைந்து கொண்டு மைக்கே.
8: நன்றி, நன்றி.
7: முன்ன நாங்கள் தேவா லைவ் இன் டொரண்டோ நிகழ்வு பற்றிய மேலதிகமான தகவல்களை இப்பொழுது நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.
9: The Ghana King 25th annual Deva live in Toronto இருந்து நாங்கள் நேரடியாக இந்த வெனியூல இருந்து தான் இணைந்திருக்கின்றோம். அர்ச்சனா குரூப் சொல்லுங்க, The Ghana King 25th annual Deva live in Toronto பின்னணி பாடல்கள் அனுராதா ஸ்ரீராம், மனோ, ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் தென்னிந்திய இசை கலைஞர்கள் இணைந்து வழங்க இருக்கின்றார்கள். ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியாக அமைய போகின்றது, ஒரு அவுட்டோர் இசை நிகழ்ச்சி. அது மட்டுமில்லாமல் டிக்கெட்டுகள் வந்து இந்த நுழைவாயிலும் விற்பனை ஆகிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆன்லைனிலும் கூட நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். rhythm7ent.com எனும் ஆன்லைன் தளத்தினூடாக டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் விஜயா ஜுவல்லரியும் கூட நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். இங்க நுழைவாயிலும் சொல்லும் பொழுது மாக்கம் மெடோஸ் 8100 Steeles Avenue ஈஸ்ட் மாக்கத்தில் தான் இந்த நிகழ்வு இன்று மாலை 5 மணிக்கு கோலாகலமாக இடம்பெற காத்திருக்கிறது. 2026 மாபெரும் திறந்த வழி இசை திருவிழா தேனிசை தென்றல் தேவாவின் புதுகல கொண்டாட்டம் இன்று காண தவறாதீர்கள். மாலை 5 மணிக்கு 8100 Steeles Avenue ஈஸ்ட் மார்க்கத்தில் அமைந்திருக்கின்ற மாக்கம் மெடோவில் தான் இந்த இசை திருவிழா நடைபெற இருக்கின்றது. மனு, அனுராதா ஸ்ரீராம் போன்ற பாடகர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அல்சூனா வழங்குகின்ற தகானா கிங் தேனிசை தென்றல் தேவாவின் இசை திருவிழா டிக்கெட்களை நீங்கள் மாக்கமேடோ நுழைவாயிலும் பெற்றுக் கொள்ளலாம். விஜயா ஜுவல்லரியிலும் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம். ஆன்லைனில் டிக்கெட்டை பெற rhythm7ent.com என்ற இணையதளத்திலும் நீங்கள் தகவல்களையும் டிக்கெட்டையும் பெற்றுக் கொள்ள முடியும். தொலைபேசி இலக்கத்தையும் உங்களுக்காக தருகிறோம். 6476005297. கானா சாங்ஸ், மெலடி சாங்ஸ் என்று சொல்லி ஏராளமான பாடல்களை வழங்க காத்திருக்கின்றார்கள். இங்கே ஆயத்தங்களும் வெகு விமர்சையாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஸ்டேஜ் என்று சொல்லும் பொழுது பிரம்மாண்டமான ஒரு இசை மேடை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த டிக்கெட்டிலும் கூட பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருக்கும் இந்த வேளையில் குறிப்பாக ஸ்டாண்டிங் டிக்கெட் $50 இருந்து ஆரம்பமாகிறது. சில்வர் டிக்கெட் $100, கோல்டு டிக்கெட் $150, பிளாட்டினம் வந்து $150, விஐபி $250 என்று சொல்லி டிக்கெட் ஆப்ஷன்ஸும் ஏராளமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நேரடியாகவும் டிக்கெட்டுகளை இங்கே நுழைவாயிலில் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் விஜயா ஜுவல்லரியிலும் நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆன்லைனிலும் கூட rhythm7ent.com எனும் தளத்தினூடாகவும் நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். மாக்கம் மெடோஸ் 8100 Steeles Avenue ஈஸ்டில் இன்று மாலை கானா கிங் தேனிசை தென்றல் தேவா லைவ் இன் டொரண்டோ மிக பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இடம்பெற போகின்றது. இறுதி விவரங்களுக்கு 6476005297 6476005297.

0: பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: 2:02 வெற்றி பாட்டு கெடுக்கணும் ஈஸ்ட் எஃப்எம்எல். நீங்களும் வெற்றி பாட்டில் தொடர்ச்சியாக இணைந்து இந்த 1 மணி நேரத்தில் பாடலை வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
2: 416-554-4040.
1: 22 டிகிரி செல்சியஸ் ட்ரோனோ இருக்கிறது. 25 ஆக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
2: வாகன எரிபொருள் விலை 2% அதிகரிக்க இருக்கின்றது.

0: 2:06 வெற்றி பாட்டு கடுக்கணும்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர்ஸ் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளவாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சர்ஸை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட்ஸ் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர்ஸ் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.
0: வெற்றி பாட்டில் எங்களிடம் இருக்கின்ற இலக்கங்கள் 2, 3, 5, 6, 7, 8 இணைந்து கொள்ளலாம். அதே தொலைபேசி இலக்கம் இணைந்திருக்கின்ற நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். உடுப்பட்டி ராஜா ஐஸ்வரன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: விடுமுறை நாள் தானே, உங்க நிழலையும் கேட்டுக்கொண்டு ஆயத்தம் பாட்டு ஆட்டத்துக்கு போறதுக்கு நான் நல்ல
0: ரெடியா இருக்கிறேன்.
1: குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் முதல் தங்கப்பதக்கம் வென்ற நாடு எது? குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் முதல் தங்கப்பதக்கம் வென்ற நாடு எது?
2: அமெரிக்கா.
0: பாத்தீங்களா, எதிரியா இருந்தத இப்ப நாங்க நண்பனாகி இருக்கிறோம்.
1: நீங்களும் எங்களோடு இணைந்து
0: மிச்ச கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்லி அந்த வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: சரி, நாங்கள் இப்பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டை மீன் சந்தை விலை கண்டபொழுது டூனா ஃபிஷ் பவுன் 3.99, கயல் மீன் பவுன் 3.99, மஞ்சள் பாறை 6.99, கீரி மீன் 5.99, சூடை மீன் 3.99, ஸ்லைஸ் கொடுவா பவுன் 8.99, உர்கோழி 7.99, மூன்றை பிறகு கண்டபொழுது $21, சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, கணவாய் பவுண்ட் 7.99, ரால் பவுண்ட் 4.99, சிரோன் நண்டு பவுண்ட் 10.99, ஆட்டிறைச்சி பவுண்ட் 10.99, போக் பவுண்ட் 3.99, சிக்கன் லிவர் 3.49 பவுண்ட்ஸாக பெருக்கலாம். கிங் ஃபிஷ், ஸ்லோங் காலை, கும்பளப்பாறை, துள்ளுமண்டை, சீலா கொடுவான்னு சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளையும் கூட நீங்கள் வினையடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் பசுமையான மிரக்கரைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தக்காளி பழம் பவுன் 79 சென்ட், கோவா 1.99, வாழைப்பூ, கத்திரிக்காய், மரவள்ளி கிழங்கு ஒவ்வொன்றும் பவுன் 1.99, 2 பவுன்ஸ், கேரட் வந்து 2.99, பாவக்காய், ஜிலோ பீன்ஸ், புலவெங்காய் ஒவ்வொன்றும் 2.99, பச்சை மிளகாய் 3.99 பவுன்ஸ், பூசணிக்காய் பவுன் 1.49, முருங்கைக்காய் பவுன் 6.99, ராசவள்ளி கிழங்கு பவுன் 3.99, 10 பவுன்ஸ், உருளைக்கிழங்கு 4.99, கிரீன் பீன்ஸ் 1.99, கேல் கலாட் லீக் கட்டு 2.99, இந்தியன் வண்டிக்காய் 3.99, 6 தேசிக்காய் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுவரை குறிப்பாக நீங்கள் 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, 8 பவுன்ஸ் மைசப்பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் சோனா மசூரி அரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 10 பவுன் பசுமை ரைஸ் 2.99, 7 பவுன்ஸ் கரும்பு சீனி 9.99, 1.5 லிட்டர் மேங்கோ ஜூஸ் 1.99, மூன்றை பெறுகின்ற பொழுது $5, 900 கிராம் மிளகாத்தூள் 11.99, டின் ஃபிஷ் 2.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 9.99, 70 பேக் ரெட்ரோஸ் டீ பேக் பாக்ஸ் வந்து 5.99, எம்டி பிராண்டின் ஜாம் 3.49, சமபோசா 3.49, கோகனட் மில்க் டின் 1.99 நீங்கள் பெற்றுக்கலாம். சாய்ப்படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்களை பெற்றுக்கலாம். பல வகையில் குறிப்பாக நீங்கள் இப்பொழுது வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பள்ளங்களுக்கான ஒரு டென்ட் சேல் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ரம்புட்டான் பவுன் 3.99, பலாப்பழம் முழுமையாக பிறகுபொழுது 1.49, ஏசிஎன்பிஎஸ் 1.99, ஓரேஞ்ச் 1.99, சின்ன ஓரேஞ்ச் 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 3.99, கிரேப் ஃப்ரூட்ஸ் வந்து 99 சென்ட், ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கியது 30 ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக்கலாம். மஞ்சள் மாம்பழ பாக்ஸை விசேடமாக பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல மென்சானா வாழைப்பழம் பவுன் 1.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் அண்ட் பில் ஏராளமான வாகன திருப்பங்களோடு அமைந்திருக்கிறது. வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: 2:15 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வெற்றி பாட்டில் நீங்களும் மங்களோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு பாடலை வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: சரி, நாங்கள் அடுத்த நேரம் இணைந்து கொள்ளலாம். வணக்கம் தேவகுமார்.
2: வணக்கம் சஞ்சீவன், சுரேகா, இதுவரைக்கும்
1: எப்படி இருக்கிறீங்க?
2: மேலமா இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சியோட நாங்களும் அருமையான அந்த வார இறுதி நாட்கள்ல அநே கணக்க ப்ரோக்ராம் இருக்குது நம்மளோட மக்களுக்கு.
1: அப்ப அந்த ப்ரோக்ராமோட இன்னைக்கு வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளுவோம். எந்த இலக்கத்தை தெரிவு செய்ய போறீங்க?
2: என்னென்ன இலக்கம் வச்சிருக்கீங்க?
1: 2, 3, 5, 7, 8. உலகளவில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு எது? உலகளவில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு எது?
2: இந்தியா.
0: வாழ்த்துக்கள் தேவகுமார். என்ன சுரேகா, வாரம் எல்லாருமே கிளப் வாங்குறாங்க, எனக்கு அதான் ஆசையா இருக்கு.
1: சந்தோஷம் தானே, நேர்கள் இப்ப முன்னேறிட்டாங்க.
0: நான் சொல்றேன், அதாவது 8 கேள்விக்கும் 8 நேர்கள் பாட்டை வெற்றி கொள்ளணும், அதுதான் எங்க டார்கெட்.
1: நிச்சயமா.
2: நன்றி. வாய்ப்பு பெற்ற அனைத்து நேர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோ. அதுக்கு
0: வெற்றி பெற்ற பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு இன்றைக்கு ஏழுகடல் ஏழு மலையில இருந்து ஏழுகடல் அவ்வளவு தாண்டி தானே இங்க வந்திருக்கிறேன். கடைசி
0: நாடு பாடலா கேப்போம்.
1: நன்றி.
3: திசையெங்கும் கேட்கும் இசை
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
8: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகலவிதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
9: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6ஆம் தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் August 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B விட்பி, கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
10: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
5: மீனாட்சி மீனாட்சி.
10: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
11: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
12: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
11: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
13: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8004
14: தமிழ் 102.7.

0: ஏழு கடல் ஏழு மலை திரைப்பட பாடல் வெற்றி பெற்ற தேவகுமாருக்காக ஒலித்தது. 2:24 நிமிடம் வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: இணைந்திருக்கும் நேரே இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகம்.
1: இந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம். வெற்றி பாட்டை வெற்றி கொள்ள ஒரு அணியில் அதிக போட்டியாளர்கள் விளையாடும் விளையாட்டு எது? ஒரு அணியில் அதிக போட்டியாளர்கள் விளையாடும் விளையாட்டு எது? திருத்தலாம்.
2: அமெரிக்கன் ஃபுட்பால்.
1: திருத்தலாம்.
0: நன்றி இணைத்துக்கணுமைக்கு.
2: நன்றி.
0: இதில் நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன். அதாவது இந்த சோக்கர் கிரிக்கெட் அப்படியானதில் ஒரு 11 பேர் விளையாடுறதா, இப்போ 11 பேர் விளையாடுறதுன்னு அதிகூடின ஒரு விளையாட்டாக, அதிகூடின விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்கின்ற விளையாட்டாக இருக்கும்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் பார்த்தால் ஆஸ்திரேலியன் ரூல்ஸ் கால்பந்து, அதுதான் ஒரு அணிக்கு 18 வீரர்கள் மைதானத்தில் விளையாடுவார்களாம். ஒரே திருவிழா மாதிரி இருக்குல்ல,
1: இரண்டு அணி சேர்க்கும் போது 36,
0: அதை விட ரெஃப்ரி வேற
1: 37,
0: இல்ல இல்ல
1: 2 2 38,
0: அங்கால தேர்ட் அம்பையர் மாதிரி இருப்பாங்க. தேர்ட் அம்பையர் சொல்றேன், அந்த
1: கேமரா மேன்
0: என்ன சொல்றேன், அதுக்கு ஒரு பேர் இருக்கு அப்ப பாருங்க, அது மறந்துட்டு. சரி, அதுக்கு ஒரு ரெண்டு பேர், அதகலமா தான் இருக்கு மைதானம். என்ன
1: மைதானமே பார்வையாளர்கள் மாதிரி இருக்க
0: அப்படிதான் இருக்கும்போது 18 பேர் மைதானத்தில் விளையாடுகின்றார்கள். இது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ரூல்ஸ் ஃபுட்பால். இந்த போட்டி தான் உலகத்திலேயே அதிக விளையாட்டு வீரர்கள் விளையாடுகின்ற விளையாட்டாக இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் மீண்டும் தேவா லைவின் டொரண்டோ அங்கிருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
3: 2026 ஆண்டின் மாபெரும் திறந்த வெளி இசை திருவிழா தேனிசை தென்றல் தேவாவின் புதுகல கொண்டாட்டம் இன்றைய தினம் காண தவறாதீர்கள். மாலை 6 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கத்தில் அமைந்திருக்கிற மார்க்க மெடோவில் திறந்த வெளி மைதானத்தில் தான் இந்த இசை திருவிழா நடைபெற இருக்கின்றது. டிக்கெட்களை நீங்கள் நுழைவாயிலும் விஜயா ஜுவல்லரியிலும் வாங்கிக் கொள்ள முடியும். ஆன்லைனில் rhythm7ent.com என்ற இணையதளத்திலூடாகவும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். தகவல்களை அறிவதற்கு 6476005297. அரங்கத்திலிருந்துதான் நாங்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான இசை மேடை அமைக்கப்பட்டு ஆயத்தங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் நேரடியாக பார்க்கும் பொழுதே தெரிகிறது இன்றைய மாலை வேளை ஒரு பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சியாகத்தான் இருக்க போகிறது. குறிப்பாக கானா சாங்ஸ், மெலடி சாங்ஸ், ஃபீல் குட் சாங்ஸ் என்று சொல்லி ஏராளமான பாடல்களை உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றார்கள். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் இன் அவுட்டோர் மியூசிக்கல் இவெண்ட் என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் டிக்கெட்டுகள் என்று பார்க்கும் பொழுது குறிப்பாக $50 டிக்கெட்டுகள் ஆரம்பமாகிறது. $50 ஸ்டாண்டிங் டிக்கெட்ஸ் ஆக இருக்க போகின்றது. அதைத் தொடர்ந்து சீட்டர் டிக்கெட்ஸ் ஆக சில்வர் பேக்கேஜ் $100, கோல்ட் பேக்கேஜ் $150, மற்றும் இல்லாமல் பிளாட்டினம் ஸ்டாண்டிங் டான்ஸ் ஃப்ளோர் கூட இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கெட்டுகள் வந்து பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. விஐபி டிக்கெட்ஸும் கூட இருக்கிறது, $250. சோஃபா டிக்கெட்ஸ் $1000 என்று சொல்லி ஏராளமான டிக்கெட் ஆப்ஷன்ஸை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா பிரபல பின்னணி பாடல்கள் அனுராதா ஸ்ரீராம், மனோ, ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் தென்னிந்திய இசைக்கலைஞர்கள் இணைந்து வழங்குகின்ற கானா கிங் தேனிசை தென்றல் தேவா லைவ் இன் டொரண்டோ அல்சோனா குரூப் வழங்கும் இந்த இசை நிகழ்ச்சி ஒரு பிரம்மாண்டமான அவுட்டோர் இசை நிகழ்ச்சியாக இருக்க போகின்றது. உங்கள் குடும்பத்தோடு மற்றும் உங்கள் நண்பர்களோடு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மாலை வழியாகத்தான் இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் இது டிக்கெட்ஸ் எங்கே வாங்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் ஆன்லைன்லயும் வாங்கலாம். rhythm7ent.com என்னும் ஆன்லைன் தளத்தினூடாக வாங்கலாம். இல்லாவிட்டால் நேரடியாக நீங்கள் சென்று வாங்குவதற்கு விஜயா ஜுவல்லரி மற்றும் இங்கேயே நீங்கள் நுழைவாயிலும் கூட டிக்கெட் என்ட்ரன்ஸில் டிக்கெட்டுகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு நீங்களும் அழைத்து கேட்கலாம். 6476005297 6476005297.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக பேச்சுகளில் எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் கனடா செய்யக்கூடாதென நாட்டின் பாரிய தொழிற்சங்கமான யூனிஃபோர் வலியுறுத்தியுள்ளது. சக்திவளம், பொட்டாசியம், அலுமினியம் போன்ற பல்வேறு தேவைகளில் அமெரிக்கா கனடாவிலேயே தங்கியுள்ளதாக அது தெரிவித்துள்ளது.
3: தமிழ்நாட்டின் கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு கடைசி நேரத்தில் தலைமறைவான வேட்பாளர் தற்போது அதிமுகவில் இணைந்துள்ளார். திட்டமிட்டு சதி செய்து தங்கள் வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி விலை பேசியதாக தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதே வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியின் முன்னிலையிலேயே அதிமுகவில் இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
2: இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைக்குழிகள் நீதிக்காக தமிழ் மக்களை ஒன்றிணைய வைத்துள்ளதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருட்சந்தை மாசக்திவேல் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் தீவிரத்தை சர்வதேச சமூகத்திற்கு உணர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
5: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லோர்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
4: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
6: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 2:37 நிமிடம் விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் சூர்யா பாடலை பாடியிருந்தார். நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு சிங்கரா மாறிட்டார் சூர்யா, பாத்தீங்களா?
1: நல்லா இருக்கு.
0: தி ஒன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அட்டை மொழியை வந்ததுக்கு பிறகு எல்லாமே பரபரப்பாக தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் பாடுற மாதிரி தான் நல்லா பாடியிருக்காரு. ஏன்னா இதே மாதிரி முதல்ல யுவன் சங்கர் ராஜாவில் ஒரு பாட்டு ஒன்று பாடினார். என்ன ஒரு படம் அது தெரியும்,
1: திடீர்னு ரசிகர் மன்றம் எட்டி பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல்.
0: இல்லை இல்லை சொல்லலாம், அந்த அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாடியிருப்பார், ஆனால் இதில் கொஞ்சம் ஈஸியாக பாடியிருக்காரு. அதை தனப்பாக சொல்ல வந்தேன். சரி, இவ்வளவு வெற்றி பாடு கேட்டுக்கொண்டு கூட வெற்றி பாட்டில் எங்களை முடிந்து கொள்ளலாம். வணக்கம், வணக்கம். தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற மொழி விற்பனை பற்றி தகவல்களை கேட்கலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் குறிப்பாக மீன் சந்தில் வருகின்ற பொழுது 2.5 3.90, கயல் மீன் பவுன் 3.90, மஞ்சள் பாறை பவுன் 6.90, கீரி மீன் பவுன் 5.90, சூடு மீன் 3.90, ஸ்லைஸ் கொடுவா பவுன் 8.90, ஊர்கோழி 7.90, மூன்றை பருகின்ற பொழுது 28, சிக்கன் பிரஸ்ட் 7.90, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.90, கணவாய் பவுண்ட் 7.90, ரால் பவுன் 4.90, ஸ்லோன் நண்டு பவுன் 10.90, ஆட்ரிச்சி பவுன் 10.90, போக் பவுன் 3.90, கிங் ஃபிஷ் லோன் காலை மீன் கும்பலா பாறை துள்ளுமண்டை சீலா கொடுவா பாவிக்கு என்று சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே போல பாவிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மெரினேட் செய்து தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். மீன் சந்தையில் பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். தக்காளி பழம் 79 சென்ட்ஸ், கோவாய் 1.99, வாழைப்பூ கத்திரிக்காய் மரவள்ளி கிழங்கு ஒவ்வொன்றும் 1.99, 2 பவுன்ஸ், கேரட் 2.99, பாவக்காய் ஜெலோ பீன்ஸ் புடலங்காய் ஒவ்வொன்றும் பவுன் 2.99, பச்சைமிளகாய் 3.99, பூசணிக்காய் 1.49, முருங்கைக்காய் பவுன் 6.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, கிரீன் பீன்ஸ் 1.99, கேல் கிளாட் லீக்ஸ் கட்டு ஒவ்வொன்றும் 2.99, இந்தியன் வண்டிக்காய் 3.99, 6 தேசிக்காய் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக நீங்கள் பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருள் இந்த வாரம் 8 பவுன்ஸ் மலுவலு 9.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் சோனா மசூரி அரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 10 பவுன் பசுமை ரைஸ் 12.99, 7 பவுன்ஸ் கரும்பு சேனி 9.99, 1.5 லிட்டர் மேங்கோ ஜூஸ் 9.99, 3 பருகின்ற பொழுது 5 டாலருக்கு நீங்க பெற்றுக்கலாம். 900 கிராம் மிளகாத்தூள் 11.99, 10 ஃபிஷ் 2.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 9.99, 70 பேக் ரெட் ரோஸ் டீ பாக்ஸ் வந்து 5.99, எம்டி பிராண்ட் ஜாம் வந்து 3.49, 3 சமபோசா 4.99, கோகோனட் மில்க் டீ 1.99 நீங்க பெற்றுக்கலாம். சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்டு சமையல் உபகரணங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை குறிப்பாக நீங்கள் ரம்புட்டான் பவுன் 3.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49, ஏசியன்பிஎஸ் 1.99, ஒரேஞ்ச் 99 சென்ட்ஸ் இன்னும் ஒரேஞ்ச் 1.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, புளுபெரி பாக்ஸ் 3.99, கிரேப்ஸ் ஃப்ரூட் வந்து 99 சென்ட்ஸுக்கு நீங்கள் பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கியது 30 டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கலாம். மஞ்சள் மாம்பழ பாக்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல மண்சான வாழைப்பழம் 1.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் இன்னும் ஏராளமான பொருட்களை நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கலாம். அனைத்தும் தாயக பழங்கள் வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு டென்ட் சீலாக தந்து கொண்டிருக்கிறார்கள். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ்கோடன் ஃபிஞ்ச் அண்ட் பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் கலந்து வந்திருக்கும்.

0: இப்பவாது வருமான இப்ப நேரம் அப்படி என்ன தொடங்கணும் நீங்க 2:44 மணி கடந்த மத்தியான நேரம் சாப்பிட்டதுக்கு பிறகு எப்படி அந்த கண்ணெல்லாம் சொருகி அப்படி வார நேரம் அந்த இந்த ராகத்துக்கு அப்படியே போற நேரம் வெற்றி பாடு கேட்டுக்கொண்டிருக்கணும். வெற்றி பாடல் நீங்கள் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். இன்னும் சில நிமிடங்கள் மாத்தவே மீதம் இருக்கின்றன. எனவே நீங்கள் இணைந்து கேள்வியை அறிந்து கொண்டு, அதாவது இலக்கத்தை சொல்லும் கேள்வியை சொல்வோம், 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி நீங்க பாட்டை வெற்றி கொள்ளணும். அதான் அந்த ஃபார்மேட். அழைக்கலாம்
1: 416-554-4040.
0: தேவா லைவ் இன் டொரண்டோ, அங்கிருந்து மேலதிகமான தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
2: தேவா லைவ் இன் டொரண்டோ அரங்கத்தில் இருந்து நாங்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். இங்கே நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு பிரம்மாண்டமான இசை மேடை இங்கே தயாராகி கொண்டிருக்கிறது. இன்று மாலை வேளையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி, அவுட்டோ இசை நிகழ்ச்சியாக தி கானா கிங் தேனிசை தென்றல் தேவா லைவ் இன் டொரண்டோ இங்கே இடம்பெற போகிறது. பிரபல பின்னணி பாடகர்கள் அனுராதா ஸ்ரீராம், மனோ மற்றும் ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் தென்னிந்திய இசை கலைஞர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். ஒரு பிரம்மாண்டமான அவுட்டோ இசை நிகழ்ச்சியாகத்தான் இருக்க போகின்றது. நீங்கள் அதுவும் பாத்தீங்கன்னா இங்கே உணவு சாவடிகளும் தயாராகி கொண்டிருக்கின்றது. ஒரு ஏராளமான பாடல் கருவிகளும், அதாவது கானா சாங்ஸ் ஆக இருக்கலாம், மெலடி சாங்ஸ், ஃபீல் குட் சாங்ஸ் என்று சொல்லி ஏராளமான பாடல்கள் கூட உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றார்கள். ஃபுல் என்டர்டைன்மெண்ட், ஒரு அவுட்டோர் மியூசிக்கல் இவெண்ட், ஒரு செலிபிரேஷனாகத்தான் இன்றைய மாலை இடம்பெறப் போகின்றது.
3: 2026 மாபெரும் திறந்தவெளி இசை திருவிழா தேனிசை தென்றல் தேவாவின் குதூகல கொண்டாட்டம் காண தவறாதீர்கள். இன்னும் சில அவர்களை உங்களுக்காக ஆரம்பமாக இருக்கின்றது. 8100 ஸ்டீல் 7 ஈஸ்ட் மார்க்க மார்க்க மெடோவில் தான் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. நேரடியாகவும் நீங்கள் டிக்கெட்ஸை நுழைவாயிலில் பெறலாம். அத்துடன் விஜயா ஜுவல்லரியிலும் உங்களுக்கான டிக்கெட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொலைபேசி இலக்கம் 6476005297. அதே வழி இணையதளத்தின் ஊடாகவும் நீங்கள் டிக்கெட்ஸை பெற்றுக்கொள்ளலாம். rhythm7ent.com என்ற இணையதளத்திலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்காக பாடகர்கள் இந்தியாவிலிருந்தும் வந்திருக்கின்றார்கள். எனவே ஒரு இசை திருவிழாவாக இது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது 5 மணிக்கு. அதுவும் குறிப்பாக டிக்கெட்டுகள் என்று பார்க்கும் பொழுது ஸ்டாண்டிங் டிக்கெட் $50 இருந்து இருக்கின்றது. அது சில்வர் டிக்கெட்ஸ்களாக $100, கோல்டு டிக்கெட் $150, பிளாட்டினம் டான்ஸ் ஃப்ளோரும் கூட இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து $150 ஆக இருக்கிறது. விஐபி டிக்கெட் $250, சோஃபா டிக்கெட் $1000 என்று சொல்லி ஏராளமான டிக்கெட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. பரபரப்பாக டிக்கெட் விற்பனை ஆகுவதையும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கானா சாங்ஸோடு ஒரு மாலை பொழுதை குடும்பத்தோடும் நண்பர்களோடும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. உணவு சாவடிகளும் இருக்கின்றது. எனவே இன்று மாலை மார்க்கம் மெடோசில் 8100 ஸ்டீல்ஸ் 7 ஈஸ்ட் மார்க்கத்தில் The Ghana King Tennessee Central Deva Live in Toronto இடம்பெற போகின்றது. டிக்கெட்டுகளை பெறும் இடங்கள் விஜயா ஜுவல்லரி மற்றும் நுழைவாயிலும் டிக்கெட்டுகள் விற்பனையாகிறது. ஆன்லைனில் பெற்றுக்கொள்ள rhythm7ent.com என்னூடாக நீங்கள் டிக்கெட்டுகளை பெறலாம். மெலதி விவரங்களுக்கு 6476005297, 6476005297.

0: மலேசியா வாஸ்தவன் பாடுற மாதிரியே நெப்போலியன் டான்ஸ் ஆடிருப்பேன். நீங்க இந்த பாட்டு பாக்கலையா?
1: இல்ல, நான் அது மைண்ட்ல ஏத்தல. சஞ்சயன் வழிபடுங்க, நேரமாச்சு நேரமாச்சு. அதான் என்ன மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டு போறதுக்கான நேரமாச்சு நேரமாச்சுன்ற மாதிரி.
0: சரி, 2:52 நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். வெற்றி பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அனைத்து நேயர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வாரம் வெற்றி பாட்டு உங்களை வெற்றியடைய வைக்கும், வெற்றியடைய வைப்பதற்காக வரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அல்ல,
1: நான் அதுக்குதான் நேரமாச்சு நேரமாச்சு அப்படின்னு சொன்னேன். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். தொடர்ந்தும் அறிவது கடவுளுடன் சஞ்சயன் இணைந்திருப்பார். நன்றி, வணக்கம் நேயர்களே.
0: இணைந்திருப்பேன் இணைந்திருப்பேன். நன்றி சுரேகா. ஒலிக்கின்ற விளம்பரம் பாடலை தொடர்ந்து நாங்கள் அறிவது கடவுள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM, log on to eastfm.ca.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: Ajax Mitsubishi-யின் பிகஸ்ட் சம்மர் சேல் ஆஃப் தி இயர். 100 மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமது தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 ட்ரேட்-இன் போனஸ் பெறுங்கள். 4378607002. பிளக்-இன் ஹைபிரிட் மாடல் சரங்களாக செலக்டட் RVR மற்றும் அவுட்லேண்டர்களை 0% ஃபைனான்ஸில் பெறுவதோடு 10-year பவர் ட்ரெயின் வாரண்டியுடன் நோ சார்ஜ், 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்டு கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 4378607002.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
7: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 முதல் இரவு 9 வரையும், August 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 முதல் இரவு 10 வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா. தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 6478892710, கவுர் 6472336129.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
9: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
10: FM 102.7
9: East FM.ca.

0: வணக்கம் தல.
1: ஆரம்பிக்கலாங்களா?
2: ஒரு
1: விடயம் ஓர் ஆயிரம் விளக்கங்கள். கலகலப்பான இரண்டு மணி நேரம்.
0: நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். வெறும்
1: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை அறிவது கரவேல்.
3: நேரம் 3 மணி 1 நிமிடம். இப்பொழுது முதல் 5 மணி வரை நாங்கள் 60 கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 வருடம் சனிக்கிழமை 60 கரவேல் வலமைபோல் உங்களை சந்திக்கின்றது. 23 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது டொரண்டோ. 27 உணர்கின்றோம். பிற்பகல் வேளை 21 டிகிரி செல்சியஸாகவும் நள்ளிரவு வேளை 19 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும் என்றும் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வெளிச்சம் முயல்கூட்டம் நிறைந்தொரு பொழுதாக கலந்தொரு பொழுதாக இருக்க போகின்றது. அதிகூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ். அதேபோல எரிபொருள் விலை 2% நாளை நாள் அதிகரிக்கவிருக்கின்றது. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாகவும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 102.7 மூலமாக தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருக்கப் போகின்றீர்கள். அதே போலவே ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதளம் மூலமாக எந்த நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் எமது நிகழ்ச்சிகளை மிக துல்லியமான ஒலித்தெளிவோடு நீங்கள் கேட்கலாம். சரி, இன்றைக்கு 60 கரவேல் வளமையாக கொண்டு வரது ஒரு விடயத்தை கொண்டு வருவீங்க. அதை பற்றிய பலவிதமான தகவல்களை எங்களுக்கு தருவீங்க என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தெரியும். அதே போலவே இன்றைய நாளும் நாங்கள் ஒரு முக்கியமான சமர் என்றால் இது இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது ஒரு வீடு வச்சிருக்கிறீங்க, ஒரு புல் வளர்க்குறீங்க, அப்படியே அவங்களோட லோன் எல்லாம் இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா இது மிக முக்கியமான சாமான். இது இல்லாமல் ஒரு வீடுகளை இருக்க முடியாது. ஒரு வீடு வாங்கினால் இது கண்டிப்பாக வாங்குவீர்கள். என்னென்று கேட்டால் லோன் மோவர், இந்த புல் வெட்டும் இயந்திரம் மிக முக்கியமானது, ஒவ்வொருவருக்கும் முக்கியமானது. புல் கொஞ்சம் வளர்ந்தாலே ஒரு யோசிக்க வந்துடுவேன், என்னடா புல் வெட்டணுமே அப்படின்ட்டு. எனவே இந்த புல்லுவாட்டு இயந்திரத்தை பற்றியதாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்க போகிறது. நினைந்திருக்கலாம், 2 மணி நேரம் சுருக்கமாக பலவிதமான விடயங்களை உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். 60 கரவேல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

0: பூலோகத்தில் யாரும் பார்க்க முன்னே இந்த மாதிரி புல்லுகள் வளர முன்பே புல்லகை வெட்டிட்டோம்னு சொல்லிச்சினால் பிரச்சனை இல்லை. அதனால தான் இன்றைக்கு நாங்கள் புல்லை வெட்டும் இயந்திரம் லான் மோவரை பற்றியதாக இன்றைய 60 கருவிகளை எடுத்து வந்திருக்கின்றோம். அதை பற்றிய தகவல்கள் வேற காத்திருக்கிறது. அதுக்கு முன்னதாக நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சும மக்கள் குறிப்பாக வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயத்து பழங்களுக்கான ஒரு டென்சியல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ரம்புட்டான் பவுன் 3.90, பலாப்பழம் பவுன் ஆப்பிள் கண்டப்படுது 1.49, சிஎன்பிஎஸ் 1.90, ஓரஞ்ச் 99 cents, இன் ஓரஞ்ச் 1.90, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.90, ப்ளூபெரி பாக்ஸ் 3.90, கிரேப் ஃப்ரூட் 99 cents, ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.90, 10 pieces 30 ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக்கலாம். மஞ்சள் மாம்பழ பாக்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். மண்சான வாழைப்பழம் 3.90 நீங்கள் பெற்றுக்கலாம். மீன் சந்தையில் விருக்கப்படுது டூனா ஃபிஷ் 3.90, கயல் மீன் 3.90, மஞ்சள் பாறை 6.90, கீரி மீன் 5.90, சூட மீன் 3.90, ஸ்லைஸ் படுவா 8.90, ஒருக்கோழி 7.90, 3 பேர் 22 ரூபாய், சிக்கன் பிரஸ்ட் 7.90, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.90, கணவா 7.90, ரால் பவுன் 4.90, சிறோன் நண்டு 10.90, ஆற்றாச்சி 10.90, போக் 3.90, அதுபோல குறிப்பாக கும்பலாப்பாறை துண்டு மண்டை சீலா கொடுவாண்டு சொல்லி அத்தனைமே நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பாதைக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் 2 cents 2 ரூபாய்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தையில். பசுமையான மரக்கறியை பெற்றுக்கலாம். தக்காளி பழம் 79 cents, கோவா 1.90, வாழைப்பூ கத்திரிக்காய் மரவள்ளி கிழங்கு ஒவ்வொன்றும் 1.90, 2 pounds கரட் பேக் 2.90, பாவக்காய் ஜிலோ பீன்ஸ் புடலங்காய் ஒவ்வொன்றும் பவுன் 2.90, அதேபோல பச்சை மிளகாய் 3.90, பூசணிக்காய் 1.49, முருங்கைக்காய் 6.90 பவுன்ஸாக பெற்றுக்கலாம். ராசவள்ளி கிழங்கு 3.90, 10 pounds உருளைக்கிழங்கு 4.90, கிரீன் பீன்ஸ் 1.90, கேல் கலாட் லீஸ் கட்டி 2.90, இந்தியன் வண்டிக்காய் 3.90, 6 தேசிக்காய் 1.90 நீங்கள் பெற்றுக்கலாம். அதுபோல நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் குறிப்பாக 8 pounds முழு உளுந்து 9.90, 8 pounds மைசூர்பருப்பு 6.90, 8 pounds மசூரி அரிசி 9.90, 5 டெல்மே சோயா 3.90, 10 pounds பசுமை ரைஸ் 12.90, 7 pounds கரும்பு சீனி 9.90, 1.5 liter மேங்கோ ஜூஸ் 1.90, 3 பேர் 5 டாலர், 900 கிராம் மிளகாத்தூள் 11.90, டின் ஃபிஷ் 2.90, 750 ml நல்லெண்ணெய் 9.90, 70 bags ரெட்ரோ ஸ்டீ பாக்ஸ் 5.90, எம்டி பிராண்ட் ஜாம் 3.49, 3 சமோசா 4.90, கோகனட் மில்க் டின் 1.90 நீங்க பெற்றுக்கலாம். சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், சமையலறை உபகரணங்கள், பூமரக் கன்றுகள் சொல்லி அத்தனையுமே நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான டென்சிலை தந்து கொண்டிருக்கின்ற நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் டப்ஸ்கோடன் பிஞ்சந்திப்பில் ஏராளமான வாகன திருப்பங்களோடு அமைந்திருக்கிறது. வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கிறோம்.

0: மூன்று மணி 16 நிமிடம் இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றோம். 60 கரவேல் கெடுக்கொண்டிருக்கிறோம். புல்வெட்டும் இயந்திரத்தை பற்றியதாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். கனடா, அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் முன்புறம் பின்புறம் புல்வெளி என்பது புல் புட்களையே வைத்திருப்பது, லோனை அழகாக வைத்திருப்பது என்பது பொதுவானதாக இருக்கிறது. அந்த புல்வெளியே ஒரு சீராக இருக்க வேண்டும், சமனாக இருக்க வேண்டும், அதே போலவே அழகாகவும் இருக்க வேண்டும். இதுக்கு என்ன வேணும் என்று சொல்லி சொன்னால், இந்த லோன் மோவர்ன்றது ஒரு மெஷின்ன்றது மிக முக்கியம் என்றால் சீராக அந்த புட்களை வெட்ட வேண்டும். சாதாரணமாக கைகளால் வெட்டுவதாலோ அல்லது ஒரு ட்ரிமரை வைத்து வெட்டுவதனாலோ அது ஒரு சீராக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. எனவே அதற்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கத்தியோ அரிவாளோ போன்ற விஷயமெல்லாம் வெட்ட முடியாது. ஒரு காலத்துக்கு முன்னதாக அதை பயன்படுத்தி இருந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற தொழில்நுட்பம் என்பது அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. பார்த்தீங்கன்னு சொன்னால் இலத்திரவினால் மின்சாரம், எரிபொருள், தொழில்நுட்பம், பேட்டரி, அதே போலவே இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாக கூட இயங்கக்கூடிய லோன் மோவர்ஸ் எல்லாம் புல்வெட்டி இயந்திரங்கள் எல்லாம் இப்போ பாவனையில் இருக்கிறது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த லோன் மோவரை பொறுத்தவரையில் மோட்டர் அல்லது என்ஜின் இந்த இரண்டும் பயன்படுத்தப்படுகின்றது ஒவ்வொரு காரணிகளினால். அதே போலவே கட்டிங் பிளேட், வீல்ஸ், ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுகின்ற அந்த சிஸ்டம், கிராஸ் கலெக்ஷன் பேக், சேஃப்டி கண்ட்ரோல்ஸ் போன்றவை இந்த லோன் மோவரில் முக்கியமான பகுதிகளாக பயன்படுத்தப்படுகின்றது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லோன் மோவரோட வரலாறு என்று பார்க்கின்ற போது, ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய லோனை வைத்திருக்கின்றவர்கள் பெரிய வீடுகளிலே பார்த்தால் சில வீடுகளிலே சின்ன ஒரு லோன் தான் இருக்கும். சின்ன ஒரு இடத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவதாக இருக்கும், அதுக்கு பெரிய லோன் மோவர்லாம் தேவையில்லை. ஆனால் சில வீடுகள் ஒரு எஸ்டேட் மாதிரி அமையப்பட்ட வீடுகள் எல்லாம் ஃப்ரண்ட் யார்ட், பேக் யார்ட் ரெண்டுமே மிகப்பெரிய அளவு ஒரு லோனை கொண்டதாக, புட்களை கொண்டதாக இருக்கும். இந்த இடங்களிலெல்லாம் அந்த கைகளால் ட்ரிம்மர் மாதிரியான விடயங்களினால் இந்த புட்களை வெட்டுவதுன்றது மிகப்பெரிய சவால். இதன் காரணமாகத்தான் பார்த்தீங்கன்னா 19 நூற்றாண்டிலே இதை பராமரிப்பதற்காக மெக்கானிக்கல் மோவர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா, 1830 ஆண்டு இங்கிலாந்தைச் சேர்ந்த எட்வின் படிங் என்பவர் தான் முதன் முறையாக மெக்கானிக்கல் லோன் மோவருக்கு பேட்டன்ட் பெற்றவர் என்று சொல்லி வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறார், குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அவருடைய அந்த லோன் டெக்ஸ்டைல் மெஷினரியில் பயன்படுத்தப்பட்ட அந்த கட்டிங் மெக்கானிசம் தான், அதை பார்த்து தான் இந்த லோன் மோவர் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சொல்கின்றார்கள். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா ஹோஸ் ட்ரோன் மோவர்ஸ், அதே போலவே கேஸ்லின் பவர்ட் மோவர்ஸ், எலக்ட்ரிக் மோவர்ஸ், பேட்டரி பவர்ட் மோவர்ஸ், ரைடிங் மோவர்ஸ், ரொபோட்டிக் மோவர்ஸ் என்று சொல்லி பலவிதமான லோன் மோவர்ஸ்கள் புல்வட்டி இயந்திரங்கள் இப்பொழுது பாவனையில் இருக்கின்றன.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8th ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. August 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். August 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388. 416-649-6388.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-6479-3589.
4: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோடு, ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.
5: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ? அப்படின்னா கேளுங்க.

0: 3:27 இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றோம். 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிற தகவலை நாங்கள் அறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டி இருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து

0: $1,300 விற்கப்படுவது. இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்படுத்தவில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒருமுறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: வீக்கெண்ட் வைப்ரேஷன், வைப்ரேஷன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக பேச்சுக்களில் எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் கனடா செய்யக்கூடாதென நாட்டின் பாரிய தொழிற்சங்கமான யூனிஃபோர் வலியுறுத்தியுள்ளது. சக்திவளம், பொட்டாசியம், அலுமினியம் போன்ற பல்வேறு தேவைகளில் அமெரிக்கா கனடாவிலேயே தங்கியுள்ளதாக அது தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு கடைசி நேரத்தில் தலைமறைவான வேட்பாளர் தற்போது அதிமுகவில் இணைந்துள்ளார். திட்டமிட்டு சதி செய்து தங்கள் வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி விலை பேசியதாக தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதே வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியின் முன்னிலையிலேயே அதிமுகவில் இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் யாழ் சிம்மணி மனித புதைகுழிகள் நீதிக்காக தமிழ் மக்களை ஒன்றிணைய வைத்துள்ளதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருட்தந்தி மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் தீவிரத்தை சர்வதேச சமூகத்திற்கு உணர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்கின்றோம். லோயர் பிரசாந்தி பரம்சோதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகள் ஏற்பட்டால் எவ்வாறான தவறுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும்?
4: லாவின் படிக்கு எவிடன்ஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்குது. அநேகமான ஆக்கள் என்ன செய்யறா, வழுக்கி விழுந்தோன்னு வெக்கப்பட்டு போய் அந்த இடத்துல இருந்து ரக்கண்டு எழும்பி மூவ் பண்ணிட்டு அதுல எவிடன்ஸ கலெக்ட் பண்ணாம வந்துடுவினம். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு இன்ஜுரிஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா அவங்கள்ட்ட ஒரு எவிடன்ஸும் இருக்காது. லைக் நாங்க இன்சூரன்ஸ் கிளைமுக்கு போகும் போது அப்ப முக்கியமா நீங்க வழுக்கி விழுந்தாலோ தடுக்கி விழுந்தாலோ அந்த கண்டிஷன் ஆஃப் த ஃபுளோர நீங்க பிக்சர் எடுத்து போன் கட்டாயமா வச்சிருக்க வேணும், அதை சேவ் பண்ணி வச்சிருக்க வேணும். அதே நேரம் அதுல நீங்க யாற்ற பிழையால நீங்க வழக்கி விழுந்தீங்களோ ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்டையா இல்லாட்டி நீங்க ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியோ யார்ட்டையோ நீங்க அந்த அவங்களோட பிழையால நீங்க விழுந்தனீங்கன்றதை நீங்க ரிப்போர்ட் பண்ண வேணும். இப்ப அநேகமான இடங்கள்ல செக்யூரிட்டி கேமராஸ் இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும், அந்த செக்யூரிட்டி கேமராஸ் கிளிப்ஸ் எடுத்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது முக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்கும். அடுத்தது உங்களோட ஷூஸ் நீங்க பிரிசர்வ் பண்ணி வைக்க வேணும். ஆக்கள் என்ன செய்யறா, தங்களோட ஷூஸ் மாத்திரியும் இல்லாட்டி தூக்கி எறிஞ்சிருவி லாசூட் போகும் போது அதுவும் ஒரு எவிடன்ஸா வரும். சோ இப்படியான இந்த எவிடன்ஸ் நீங்க பிரிசர்வ் பண்றது இந்த ஸ்லிப் அண்ட் ஃபால் கிளைம்ஸுக்கு முக்கியமாக இருக்குது. இப்ப உங்களுக்கு ஏதும் சட்ட சிக்கல்கள் இருந்தா ஸ்லிப் அண்ட் ஃபால் சம்பந்தமாவோ பிரிஷா லா நிறுவனத்தை நாடலாம். நீங்க எப்பவுமே லாயரோட டிரெக்டா உங்களோட தமிழ் மொழியில கதைக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு தகுந்த சட்ட ஆலோசனைகளையும் நாங்க வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம்.
3: விவரங்களுக்கு அலையுங்கள் பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் 6474780144 6474780144.
5: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: 3:38 மணி இஸ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றோம். 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதிலே இன்று லான் மோவர், அதாவது புல்வெட்டு இயந்திரத்தை பற்றியதாக இன்றைய 60 கரவில் அமைந்திருக்கின்றது. லான் மோவரினுடைய முக்கியமான பகுதிகளை பற்றி நாங்கள் பார்த்து விடலாம். என்ஜின் அல்லது மோட்டர், அதாவது என்ஜின் என்று சொல்லுகின்ற போது இந்த கேஸ் மோவரிலே இந்த என்ஜின் இருக்கும். அதே போலவே மோட்டர்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோவரிலே இந்த மோட்டர் இருக்கும். பேட்டரி மோவரில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரி தான் இந்த மோட்டரை இயக்குகின்ற ஒரு சாதனமாக அமைந்திருக்கும். இதெல்லாம் சாதனமாக உங்களுக்கு தெரிந்த விஷயம் தான். அதே போல கட்டிங் பிளேட், அது தெரியும், அடிப்பகுதியில் இருக்கும். அதே போல டெக்குன்னு சொல்கிறது அந்த பிளேட் இருக்குன்னு அந்த ப்ரொடெக்டிவ் ஹவுசிங் பகுதியை ஒரு பாதுகாப்பாக வைத்து, அதாவது பிளேடை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக சுற்றி அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு டெக் தான், அதைத்தான் இந்த டெக் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். வீல்ஸ் சொன்னது போல இந்த வீல்ஸ் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நகர்த்தி செல்றதுலாம் கஷ்டம். எனவே வீல் முக்கியம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது உயரத்தை அட்ஜஸ்ட் பண்ணது, புல்லை எந்த அளவிற்கு நீங்கள் வெட்ட வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காக குறைவாக நடுத்தரமாக சற்று உயரமாக அந்த 3 தரங்களிலே அந்த உயரம் அந்த ஹைட் இருந்தாலும் கூட இப்போது வருகின்ற அதிகமான மோவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் அடிப்படையில் 1-4 இல்லை 1-6 அவ்வாறு அந்த வித்தியாசமான அளவுகளில் இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் அமைந்திருக்கும். அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது அமைந்திருக்கும். அதேபோல் கிராஸ் பேக், அதாவது சில இயந்திரங்களில் பார்த்தால் பொதுவாகவே இந்த கிராஸ் பேக் இருக்கும். அதாவது நீங்கள் வெட்டப்படுகிற புல்லை சேகரிக்கின்ற ஒரு பேக் ஒன்று அதுக்கு பின்புறமாக அமைந்திருக்கும். அல்ல சிலர் என்ன செய்வாங்கன்னு சொல்லி அந்த பேக் இல்லாமலே அவர்கள் பயன்படுத்துவார்கள். இவ்வாறு தான் இந்த லான் மோவரினுடைய பகுதிகள், முக்கியமான பகுதிகள் அமைந்திருக்கின்றன. அடுத்தது லான் மோவரினுடைய வகைகள் என்று பார்க்கிறேன். ரீல் மூவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதுக்கு ஃபியூவல் தேவையில்லை, அதே போலவே எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, பேட்டரியும் தேவையில்லை. இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொன்னால் இது எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மிக மிக பழமையான ஒரு சிம்பிள் வகையான மூவர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அந்த நாங்களே தள்ளி அந்த புல்லை வெட்டி கொள்கின்ற ஒரு முறையாக இருக்கிறது. இதில் சிலிண்டர் வடிவத்திலே பல விதமான பிளேடு இருப்பதன் காரணமாக, அது சுழல்வதன் காரணமாக இதை கையினால் நாங்கள் தள்ளி பொருட்களை வெட்டிக் கொள்ளலாம். இது எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது எந்த விதமான பாதிப்பும் சுற்றுச்சூழலுக்கு இல்லை என்பது முக்கியமானது. அடுத்ததாக கேஸ் லான் மோவரை பொறுத்தவரையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் கேஸ் மோவர் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். கேஸினால் பயன்படுத்துவோம், கேஸை பயன்படுத்தி இந்த மோவர்ஸ் இயக்கப்படுகின்றது. நன்மைகள் என்று பார்த்தால் அதிகமான பவர் இதுக்கு இருக்கிறது, பெரிய லோனுக்கு ஏற்றதாக இருக்கும். அதே போலவே திக்கான கிராஸையும் வெட்ட முடியும். சார்ஜிங்குக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நன்மை என்று பார்த்தாலும் குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூவல் தேவை, அதாவது ஃபியூவல் தேவை, என்ஜின் மெயின்டெனன்ஸ் மிக முக்கியம், அதிக சத்தம் என்பதே ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாதிப்பாக அமைந்திருக்கும். எனவே சவுண்ட் பொல்யூஷன் மிக முக்கியமானது. அதேபோல் எக்ஸாஸ்ட் எமிஷன்ஸ் இருக்கும், ஆயில் சேஞ்ச், ஸ்பார்க் பிளக் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருப்பதெல்லாம் குறைகளாக பார்க்கப்படும். குறைகள் அல்ல, நீங்கள் மெயின்டைன் பண்ணுவதற்கு ஒரு மேலதிகமான உங்களுடைய வேலையை அதிகரிக்கின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது தான் இந்த கேஸ் லோன் மோவராக சொல்லப்படுகிறது. 3:41. இந்த நேரத்தில் நாங்கள் டேஸ்ட் ஆஃப் தமிழ் பற்றிய தகவல்களை நாங்கள் அங்கிருந்து அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: நல்ல பாட்டு நல்ல விஷயம் FM 102.7 East FM.ca.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4167264417.
3: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மென்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22, 5:30 Great Canadian Casino Resort Toronto will. டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca. விஜயா ஜுவல்லரி டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா, தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம், 905-667-7200.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
0: 3:41 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஈஸ்ட் எஃப்எம். இப்பொழுது நாங்கள் டேஸ்ட் ஆஃப் தமிழ் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அங்கிருந்து
6: தமிழ் நிகழ்ச்சி இன்றைய நாளும் கோலாகலமாக ஆரம்பம் அவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றது. மேடையிலே வந்து ரிஹர்சல் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, மக்களும் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். 8வது ஆண்டு நிகழ்வாக இந்த ஆண்டும் மோர்னிங் செரன் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகே ஸ்காப்ரோ மூச்சவழியில் தான் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசமாக இருக்கின்றது. அதே போன்று சுவர்களுக்கான பவுன்சி கேப்சல் எல்லாம் இலவசம். நீங்கள் இங்கே வரும்போது சுவையான உணவுகளோடு இனிமையான நிகழ்வுகளையும் இலவசமாகவே கண்டு கழிக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் மாலை வழியில வந்து தென்னிந்திய பாடகர்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, அதே போன்று எங்கடப்படிகள், வாயிசன் குழுவினர் அப்படின்னு சொல்லி, அதுவும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 360 ஸ்டேஜ் அமைப்பிலே நீங்கள் கிட்டவி இருந்து அந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்கக்கூடியதாகவும் இந்த மேடையும் அமைக்கப்பட்டிருக்கின்றது.
7: முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்வு. இங்கே ஏராளமான வர்த்தக சாவடிகள், உறுப்பு சாவடிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. தாயகத்து உணவு வகைகளை நீங்கள் உண்டு மகளலாம். அது மட்டுமல்லாமல் தென்னிந்திய பாடகர்களான சத்யபிரகாஷ், பிரியங்கா இவர்களோடு இன்று எங்கட பொடிகளின் இசை நிகழ்ச்சியும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது ரிஹர்சல் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதையும் நீங்கள் கேட்கலாம். அந்த இசை கூட உங்களுக்கு அப்படியே அப்பப்ப வந்து கொண்டே இருக்கும் நினைக்கின்றோம். டேஸ்ட் ஆஃப் தமிழ் சாப்பிடும் முற்றவெளியில் முற்றும் முழுதான ஒரு இலவசமான நிகழ்வாக இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்னிங் சைலன்ட் பிக் சந்திப்பில் காப்ரோ முற்றவெளியில் தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்றைய நாள் அதிகமான மக்கள் வருகை தந்ததை நாங்கள் கூட காணக்கூடியவாறு இருந்தது. டிடிசி பஸ் ஸ்டாப் கூட முற்றவெளிக்கு முன்னாலேயே இருக்கின்றது. ஆகவே நீங்கள் பஸ்ஸில் வருகை தருபவர்களாக இருந்தால் எந்தவித அசௌகரியத்தையும் இல்லாமல் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர முடியும் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். டேஸ்ட் ஆஃப் தமிழ் நிகழ்வு மிகவும் பிரம்மாண்டமாக இப்பொழுது இங்கே ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லலாம். மெதுமெதுவாக மக்கள் கூட வருகை தருவதை நாங்கள் காணக்கூடியவாறு இருக்கின்றது.
6: ஆமாம், நேற்று ஆரம்பித்த இந்த நிகழ்வு 3 நாளாக இந்த வார இறுதியிலே வந்து எங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக இன்றைக்கும் 2வது நாளாக களை கட்டுகின்றது. ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம். இது மார்னிங் செரன் பிங்க் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
7: மக்கள் தற்போது வருகை தர ஆரம்பித்திருக்கின்றார்கள். கதிரைகள் இங்கே போடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அமர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடியவாறு இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தாரோடு வருகை தந்து தாயக உணவு வகைகளை நீங்கள் துவைக்க முடியும். அது மட்டுமல்லாமல் இசை நிகழ்ச்சியையும் நீங்கள் பார்வையிட முடியும். முதன் முறையாக நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது போன்று இந்த 360 ஸ்டேஜ் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இசை நிகழ்ச்சியையும் இங்கே பார்வையிட முடியும். ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம். டேஸ்ட் ஆஃப் சமோஸ் காப்ரோ முற்றவெளியில் முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. பார்க்கிங் கூட இலவசமாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அடுத்த பொழுது சந்திக்கலாம்.

0: 3:50 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் ஃபிமேல், லோன் மோவரை பற்றி ஏதாகின்ற நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே கேஸ் மோவரை பற்றி பார்த்துருந்தோம். எலக்ட்ரிக் கோடர் லோன் மோவரை பொறுத்தவரையிலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கோட் மூலமாக இந்த லோன் மோவரை இயக்குவோம். அதற்கு பார்த்தீங்கன்னா கேஸ் சேவையில் இன்ஜின் மெயின்டெனன்ஸ் குறைவு என்று சொல்லப்படுகிறது. சத்தமும் குறைவு, அதேபோல் லைட் வெயிட்டாக இருக்கிறது. குறைகள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், புல் வட்டி கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த கோட் அந்த பிளேடில் சிக்கிச்சுன்னு சொல்லி சொன்னால் அது சிக்கி சின்னாபின்னமாயிரும். அதனால் என்ன சொன்னால் கொஞ்சம் கவனமாக பாவிக்க வேண்டிய ஒரு மோவராக இந்த எலக்ட்ரிக் கோடட் லோன் மோவராக இருக்கிறது. அதே போலவே அடுத்ததாக இந்த பேட்டரி பவர்ட் லோன் மோவர், இது பேட்டரி மூலமாக இயக்கப்படுகிறது. நன்மைகள் என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இல்லை ஃபியூவல் தேவையில்லை, அதாவது கேஸ் தேவையில்லை, கோடு இல்லை, சத்தம் குறைவு, மெயின்டெனன்ஸும் குறைவு, மிக மிக குறைவு. ஸ்டார்ட் என்று பார்த்திங்கன்னா இந்த புஷ் பட்டன் மாதிரி இயக்குவார்கள். என்வாயன்மெண்ட் இம்பேக்ட்ன்றது மிக மிக குறைவாக இருக்கும். ஆனால் என்ன குறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பேட்டரி உங்களுக்கு தேவை. அந்த பேட்டரியினுடைய ரன் டைம், அதாவது இந்த சார்ஜிங் டைம் லிமிட்டேஷன் இருக்கும். அந்த ஒரு சிக்கல் தான் இதில் இருக்கிறது. அதே போல் பெரிய ஃபார்ம் ஹவுஸ் அப்படியான இடங்களுக்கு பயன்படுத்துகின்ற இந்த மோவர் தான் இந்த ரைடிங் லோன் மோவராக இருக்குது. அதே போல் அடுத்ததாக ஜீரோ டர்ன் மோவர்னு சொல்லி சொல்லப்படுற கமர்ஷியல் லேண்ட்ஸ்கேப்பிங், அது அதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பிரபலமான ஒரு மோவர் வகை தான் இந்த ஜீரோ டர்ன் மோவர். அதேபோல் ரோபோட்டிக் லோன் மோவர், ரோபோட்டிக் லோன் மோவர் என்பது இப்போது ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கிறது. பல வீடுகளிலும் பலரும் பயன்படுத்துகின்றார்கள். இது எவ்வாறுனு சொல்லி சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேட்டரியில் யூஸ் பண்ணுற வயர்லெஸ் லோன் மோவர் மாதிரி தான் இருக்கும். இது இதிலையும் தானாகவே வெட்டும். நீங்கள் மேப் பண்ண வேண்டும், அதாவது உங்களோட ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோன் ஆப் இருக்கும். இதில் நீங்கள் எப்படி சொல்லி சொன்னால், கிட்டத்தட்ட வேக்யூம் கிளீனர் இருக்கும், ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர் நீங்கள் வீடுகளில் பயன்படுத்துவீர்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் நீங்கள் போய்ட்டு மேப் பண்ணலாம், அதாவது எந்த இடத்துல இவ்வாறு போய் அது வேக்யூம் பண்ண வேணும். அதே போல் தான் இந்த லோன் மோவரும் எப்படி எந்த ஷேப்பில் வெட்ட வேணும், எங்கேருந்து எப்படி போகணும் என்றெல்லாம் நீங்கள் அதில் மேப் பண்ணலாம். மேப் பண்ணுற நேரத்தில் தானாகவே வெட்டும். இதில் ஜிபிஎஸ் கேமரா சென்சர்ஸ்ன்னு சொல்லி ஏராளமான விஷயங்கள் டெக்னாலஜி இதிலேயே பயன்படுத்தப்படுகிறது. இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பேட்டரி லோ ஆகிற நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் ஸ்டேஷன் நீங்கள் அந்த கராஜில் வச்சுருப்பீங்க, அது சைட்டில் வச்சுருப்பீங்க, அதுக்கு இலகுவான ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சார்ஜிங் குறைய நேரத்தில் அது ஆட்டோவாக அந்த இடத்துக்கு போய் ஆட்டோவாக சார்ஜ் ஆகிட்டு திரும்பி வந்து அப்படி வெட்டிட்டு போகும். எனவே இதற்கு மனித வலு தேவையாண்டு கட்டால் தேவையில்லை. இது ஒரு என்ன சொல்கிற தொழில்நுட்பத்தினுடைய அடுத்த கட்டமாக இருக்கின்றது. 3:54 இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச் டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கி கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச் டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை July 25 முதல் August 25 வரை. அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4372632394 416-289-9993.
5: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 4165084 8955 52 4165084 8955 52. அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: சந்தர்ஸ் Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
7: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும் பியர்ட் லைன் அப் பியர்ட் ஷேவ் ஃபேடிங் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஹேர் கலரிங் ஃபுல் ஃபேஷியல் கோல்ட் ஃபேஷியல் ஃபேஸ் கிளீன் அப் ஹெட் மசாஜ் நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும் ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
8: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426 ப்ரோபர்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrio license builder with Terrio warranty. Lakme Home Sync 416-788-2426.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

நேரம் 4:02. 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்ட் எஃப்எம்எல் டோட்டல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகிருக்கிறது. 28 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போலவே நாளை நாள் எரிபொருள் விலை 2% அதிகரிக்க உள்ளது.

0: 4:06 எஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கணும். மறைவது கரவேல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் மீண்டும் டேஸ்ட் ஆஃப் தமிழ் பற்றிய தவறுகளை அங்கிருந்து அறிந்து கொள்ளலாம்.
1: முச்சவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் நேற்றைய நாள் ஆரம்பித்திருந்தது. இன்றும் நாளையும் இது தொடரப்போகிறது. முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்வு. இங்கே ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவுச் சாவடிகள் ஏராளமானவை இங்கே காணப்படுகின்றன. தாயத்து உணவு வகைகளை நீங்கள் உண்டு மகிழலாம். அது மட்டுமல்லாமல் தென்னிந்திய பாடகர்களான சத்யபிரகாஷ், பிரியங்கா இவர்களோடு இன்றைய நாள் எங்கட பிடியலினுடைய இசை நிகழ்ச்சியையும் நீங்கள் கண்டு மகிழலாம். முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்வாக டேஸ்ட் ஆஃப் தமிழ் இன்றைய நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
2: அதே போன்று முன்னப்போதும் இல்லாத வகையிலே 360 ஸ்டேஜிலே வாசன் குழுவினரும் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றார்கள். இன்று மாலையில் இந்த இசை நிகழ்ச்சியும் வந்து களைகட்ட இருக்கின்றது. இப்போவே வந்து பாத்தீங்கன்னா மக்களும் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். வர்த்தக சாவடிகளும் வந்து திறந்திருக்கின்றன பகுதியளவிலே. அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிறுவர்களுக்கான பவசிகாசலம் தயாராக இருக்கின்றது. சிறுவர்கள் எல்லாம் அதில் விளையாடி கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மூன்று முழுதான இலவசமாக அனுமதி, பார்க்கிங் போன்றவை இலவசம். என்ட்ரன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அமைப்பிலே இந்த ஆண்டு தயாராகி இருக்கின்றது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக பிரம்மாண்டமாக இந்த டேஸ்ட் ஆஃப் தமிழ் நிகழ்ச்சி இந்த ஆண்டும் களிகட்டி இருக்கின்றது. இன்றைக்கு இரண்டாவது நாள், நாளைக்கு மாத்திரம் உங்களுக்கு இந்த மூன்று நாள் கொண்டாட்டமாக இது இருக்க போகிறது.
1: நாங்கள் சொல்லிக்கொண்டு இருப்பது போன்று மிகவும் பிரம்மாண்டமான ஒரு அரங்கம் இங்கே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 360 ஸ்டேஜ் கூட இங்கே நடுவில் அமைக்கப்பட்டு இந்த இசை நிகழ்ச்சிகள் கூட இந்த 360 ஸ்டேஜில் இடம்பெற போகின்றன. ஒரு முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நீங்கள் உணரப்போகிறீர்கள். ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம். சாப்ரோ முற்றிலும் டேஸ்ட் ஆஃப் தமிழ் இப்பொழுது மிகவும் கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்க்கிங் கூட இலவசமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் டிடிசி பஸ்ஸில் நீங்கள் வருபவர்களாக இருந்தால் எந்தவித அசௌகரியமும் உங்களுக்கு இருக்காது. ஏனென்றால் டிடிசி பஸ் ஸ்டாப் கூட முன்னாலேயே இருக்கின்றது. முற்றவெளிக்கு முன்னாலேயே அந்த பஸ் ஸ்டாப் கூட இருக்கிறது. ஆகவே நீங்கள் இறங்கி அப்படியே உள்ளுக்க வர வேண்டியதான் உங்களுடைய வேலையாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம், ஏராளமான வர்த்தக சாவடிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் தாயகத்தில் என்னென்ன உணவு வகைகளை உண்டு மகிழ்ந்தீர்களோ அதே உணவுகளை நீங்கள் இங்கே உண்ணக்கூடியவாறு இருக்கின்றது. அதோடு வர்த்தக அங்காடிகள், ஏராளமான வர்த்தக அங்காடிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் ஆடைகளை கூட பெற்றுக் கொள்ளலாம். ஆடைகள் மாத்திரமல்லாமல் ஏராளமான பொருட்களை கூட நீங்கள் இந்த வர்த்தக அங்காடிகளில் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே டேஸ்ட் ஆஃப் தமிழ் இன்றைய நாளும் மிகவும் கோலாகலமாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: ஆமாம், இது வந்து மார்னிங் செவன் திங்ஸ் சந்திப்புக்கு அருகேதான் ஏராளமான வர்த்தக சாவடிகள் வர்த்தகர்கள் கூட உங்களுக்கு சிறந்த விலைகள்ல பொருட்களை தருவதற்கு தயாராக இருக்கிறனால ஏராளமான உணவுகள் வந்து தயாராகி கொண்டிருக்கின்றன. அவற்றை வைத்துக் கொண்டு கணக்கிடிய பாடல்கள், அது காட்சிகள், அது நடன நிகழ்ச்சிகளில் இடம்பெற போகின்றன. ஒத்திகைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாலைகளில் இசை நிகழ்ச்சியும் களைகட்ட இருக்கின்றது. டேஸ்ட் ஆஃப் தமிழ் வரவண்டியிடமாக இருக்கின்றது. மார்னிங் சைலண்ட் பிஞ்ச் சந்திப்பு கருகே காபரம் முற்றவழியில்
0: 4:09 அறிவது கருவியல் கேட்டுக்கொண்டிருக்கணும். லோன் முறை பெரியதாகவும் லோனை பெரியதாகவும் அறிவது கருவியல் அமைந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் இந்த புல்லு வெட்டுற இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் புல்லை வெட்டுறத்துல அந்த எந்தளவுக்கு உயரமாக எந்தளவுக்கு அந்த புல்லை வெட்டுகின்றீர்கள், அதனுடைய அளவு எந்தளவுக்கு இருக்கின்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் புல் வெட்டுவோம், அல்லது சிலர் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை புல் வெட்டுவார்கள். ஆனால் சொல்லுவாங்க அடிக்கடி வளருது, இதற்காக கொஞ்சம் டீப்பாக வெட்டி விடணும்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு வெட்ட தேவையில்லைன்னு சொல்லி யோசிக்கிறார்கள்லாம் நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் நிஜம் அப்படி வெட்டக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக மூன்றில், அதாவது ஒரு புல்லினுடைய மூன்றில் ஒரு பகுதியை விட அதிக அளவிற்கு ஆழமாக வெட்டக்கூடாது என்பது சொல்லப்படுகிற விடயம். எனவே அந்த ஓரளவுக்கு ஒரு மீடியத்தில் வச்சு வெட்டுனீங்கன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய புல்லினுடைய ஆரோக்கியமும் பேணப்படும் என்பதும் முக்கியமான ஒரு தகவலாக நாங்கள் தருகின்றோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஏன் இந்த உங்களுடைய புட்தரையை தொடர்ந்து ஏன் வெட்ட வேண்டும், அடிக்கடி ஏன் இந்த மோவஸை பயன்படுத்தி மோவ் செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயமும் இருக்கிறது. இதற்கு என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த களை என்பது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சிக்கலாகிறது. களை எடுப்பு என்பது முக்கியம். எனவே அந்த புற்களில் வளர்கின்ற களைகளை நாங்கள் ஒவ்வொன்றாக பிடுங்கி நாம் பலரை பார்த்துருக்கின்றோம். ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் அடிக்கடி ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ கொஞ்சம் வளரவிட்ட அந்த உடனே நீங்கள் வெட்டி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த களைகள் வளர்றதை ஒரு ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வைக்கலாம்னு சொல்கின்றார்கள். அதே போலவே பார்த்தால் ஓரளவு ஈவனாக வளர்வதற்கும் அடிக்கடி நீங்கள் செய்வது முக்கியமான சொல்லி சொல்லப்படுகிறது. இதை தாண்டி லோன் மோவரை தாண்டி நீங்கள் அந்த உங்களுடைய புல்கள் மிகவும் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். எனவே அதற்கு நீங்கள் அடிக்கடி தண்ணியை விட வேண்டும், அதே போல பசலையை போட வேண்டும். இப்படியான விஷயமெல்லாம் நீங்கள் செய்வது மிக முக்கியமானது. ஓவர் சீடிங், அதாவது ஓவர் சீடிங் என்பது என்ன, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சூன்ய பிரதேசம் இருக்குன்னு சொல்லி, சில சில இடங்களில் வெயில் படாத இடங்கள் அல்லது மரத்தினால் மறைக்கப்படுகின்ற இடங்களில் பார்த்தால் அந்த புற்களுக்கு பதிலாக அந்த மண் தெரியும் அல்லது அந்த இடத்துல களை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடங்களில் நாங்கள் இருந்தால் டாப் சாயில் போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே சீட்ஸ் அப்படியே மேலே போட்டு போகிறது வளமே, அதை அடிக்கடி நீங்கள் பார்த்து செய்யணும். அதே போல் வீட் கண்ட்ரோல்ன்றது சரியான முக்கியம், அதுகளையும் பார்த்து செய்யணும் என்பதும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அதே போல் இந்த காலை நேரமாக மாலை நேரமாக அந்த புல் வெட்டுவதற்கு ஒரு இலக்குவானது இல்லை நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நல்ல நேரம்னு சொல்லிச்சோம்னா இல்லை சாதகம் பார்த்துலாம் புல் வெட்டுறல, ஆனால் அதே நேரத்தில் காலையில் பார்த்தீங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அந்த புல்கள் கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஈரமான புல்கள் இல்லை மழை பெய்ததுக்கு பிற்பாடு உடனடியாக போய் புல்லை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். அது அந்த புல்லுக்கும் ஆரோக்கியம் அல்ல, அதே போல போய் உங்களுக்கும் ஆபத்தாக அந்த லான் மோவரை பயன்படுத்தக்கூடும்போது எங்களுக்கும் ஆபத்தாக இருக்கும். ஸ்லிப்பரி போன்ற விடயங்களினால் எங்களுக்கும் ஆபத்துன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே காலை நேரத்தில் கொஞ்சம் புல் காஞ்சதுக்கு பிறகு நீங்கள் வெட்டலாம். அதே போலவே பார்த்தால் லேட் ஆஃப்டர்நூன், அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருள் படுவதற்கு முன்னதாக ஒரு 5 மணி 6 மணி அல்லது 7 மணி அளவிலையாவது நீங்கள் புல் வெட்டுவதற்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது. நேரம் 4:12 இஸ்டெஃபம் கெடுக்கொண்டிருக்கிறோம். மறைவது கருவியல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வூட் சைட் சின்னல் பாக்வே கேப்ரைஸ் மற்றும் ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸில் தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் திசையில் ஜனநாயகன் மற்றும் டிசி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வூட் சைட் சின்னல் பாக்வே கேப்ரைஸ் ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில் ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
4: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
5: 416-461-6401.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
7: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
8: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக Monday to Friday காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை Buffet with Unlimited தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids, $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிள்ளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா. மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. கைரளி taste.com.
9: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது கார்த்திகேயன் விழா. தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 6478-892710, கவுர் 6472336129.
1: Weekend, Weekend East FM 102.7.

0: 4:26 நம்ம அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கணும். மிஸ்டர் ஃபெமினல், இப்பொழுது நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்குகின்ற தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: தி ஒன் அண்ட் ஒன்லி வீக்கெண்ட் வண்டர், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், கிரேட்டஸ்ட் ரேடியோ ஸ்டேஷன்,
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: ஆப்கானிஸ்தானில் பெண்கள் எதிர்கொள்ளும் அடக்குமுறைகளை கனடிய மக்கள் கவனிக்காமல் இருக்கக்கூடாதென ஆர்வலர் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. தலிபான்களின் ஆட்சியின் கீழான ஆப்கானிஸ்தானில்

0: மத்தியில் குழப்பங்களையும் நாட்டின் அமைதிக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும் வகையில் இந்த போராட்டம் முடிவதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்பில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட கருத்துக்கள் சர்ச்சையாகியுள்ளன. அவரது கருத்துக்களை தமிழக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கண்டித்துள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்க முடியும். 4:36 நிமிடம் 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மிஸ்டர் ஃபெமெல். இந்த நேரத்தில் நாங்கள் தேவா லைவ் இன் டொரண்டோ, அங்கு என்ன நடைபெறுகின்றது தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
1: தேவா லைவ் இன் டொரண்டோ நிகழ்வில் இருந்துதான் நாங்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். அல்டோனா குரூப் வழங்கும் தி கானா கிங் தெனிசே தென்றல் தேவா லைவ் இன் டொரண்டோ. பிரபல பின்னணி பாடகர்கள் அனுராதா ஸ்ரீராம், மனோஜ், ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் தென்னிந்திய இசை கலைஞர்கள் பங்கேற்க இருக்கும் இந்த பிரம்மாண்டமான ஒரு அவுட்டோர் இசை நிகழ்ச்சி நாங்கள் இங்கு நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. பிரம்மாண்டமான ஒரு இசை மேடையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஆயசங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களும் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உணவு சாவடிகளும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலதிக டிக்கெட்டுகளை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் நேரடியாக இங்கே வரும் பொழுது நுழைவாயிலும் கூட டிக்கெட்டுகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. மார்க்கம் மெடோஸ் 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கத்தில் தான் இந்த அவுட்டோர் இசை நிகழ்ச்சி தெனிசை தென்றல் தேவாவினுடைய பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இடம்பெற காத்துகின்றது.
2: 2026 ஆண்டின் மாபெரும் திறந்த வெளி இசை திருவிழா இது. தேனிசை தென்றல் தேவாவின் குதூகல கொண்டாட்டம் இன்னும் சில நிமிடங்களில் காண தவறாதீர்கள். நீங்கள் நேரடியாக வரலாம். 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ மார்க்கத்தில் மார்க்கம் மெடோவில் தான் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வரும்போது உங்களுக்கான டிக்கெட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தகவல்களை பெறுவதற்கு 6476005297.
1: ஏராளமான நல்ல நல்ல பாடல்களோடு, கானா பாடலா இருக்கலாம், மெலடி சாங்ஸா இருக்கலாம், இப்படி ஏராளமான பாடல்களோடு உங்கள் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் ஒரு பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. உணவு சாவடிகளும் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த டிக்கெட் சேல்ஸ் என்று பார்க்கும் பொழுது ஸ்டாண்டிங் டிக்கெட்ஸ் $50, சில்வர் பேக்கேஜ் $100, கோல்டு டிக்கெட்ஸ் $150, பிளாட்டினம் டான்ஸ் ஃப்ளோ டிக்கெட்ஸும் கூட விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. $150 விஐபி டிக்கெட்ஸ் $250 வந்து டிக்கெட்ஸ் வந்து பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் நுழைவாயலில் இங்கே என்ட்ரன்ஸில் நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தி கானா கிங் தெனிசே தென்றல் தேவா லைவ் இன் டொரண்டோ அனுராதா ஸ்ரீராம், மனோஜ், ஸ்ரீகாந்த் தேவா ஆகியோர் வந்து அவர்களோடு தென்னிந்திய இசை கலைஞர்கள் சேர்ந்து பங்கேற்க இருக்கும் இந்த பிரம்மாண்டமான ஒரு அவுட்டோர் இசை நிகழ்ச்சியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நேரடியாக வருவதற்கு மார்க்கம் மெடோஸ் 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கத்தில் தான் இந்த தி கானா கிங் தெனிசே தென்றல் தேவா லைவ் இன் டொரண்டோ இடம்பெற இருக்கின்றது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. மெலடி விவரங்களுக்கு 6476005297, 6476005297.

0: 4:43 மடம் 60 கரவையில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஸ்டெஃபமில். இந்த லான் மோவர் வாங்குகிற போது கவனிக்க வேண்டியவை என்னன்னு பார்த்தால், உங்களுடைய லான் எந்த அளவுக்கு இருக்கிறது, ஒரு சின்னனாக இருக்கிறதா, மீடியமாக இருக்கிறதா, ஒரு லார்ஜான பெரிய ஃப்ரண்ட் யார்ட் பேக் யார்ட் ரெண்டுமே மிகப்பெரிய அளவு அளவான லோன் இருக்கின்றதா என்பதை கருத்தில் கொண்டு தான் நீங்கள் லான் மோவரை வாங்க வேண்டும். அதே போலவே ரன் டைம் என்று பார்க்கறது, பேட்டரி லான் மோவர் வாங்குகிற போது இந்த ரன் டைம், அதாவது உங்களுடைய இந்த லோனை வெட்டி முடிப்பதற்கான அளவிற்கு, அந்த பேட்டரியினுடைய கெப்பாசிட்டி இருக்கின்ற அளவிற்கு ஆன ஒரு லோன் மோவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அடிஷனல் பேட்டரியை நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீர்கள். மிக முக்கியமாக பார்த்தா, நாய்ஸ் லெவல் என்பது ஒலி மாசுபடுதல், வழியிலே அந்த ஒலி மாசுபாடு என்பது இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கரிசனை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றும் தெரியும். எனவே அந்த வகையிலும் இந்த நாய்ஸ் லெவலுக்கு ஏற்றாற்போல் இந்த லோன் மோவரை வாங்க வேண்டும் என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் என்று பார்க்கின்ற போது, நீங்கள் கேஸ் மோவராக இருக்கிற பட்சத்தில் ஃபியூவல், ஆயில், ஸ்பார்க் பிளக், மெயின்டெனன்ஸ் என்பவற்றுக்கான செலவுகள் உங்களுக்காக கண்டிப்பாக இருக்கும். எனவே அவற்றை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இனிமேல் கேஸை பயன்படுத்தினால் அதை செய்ய வேண்டும், ஆனால் பேட்டரியை பயன்படுத்தினால் எலக்ட்ரிசிட்டி போகும். எனவே எது எப்படி என்றாலும் செலவு என்பது கண்டிப்பாக இருக்கும். ஸ்மார்ட் லோன் மோவரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா, என்னென்ன விடயம் ஸ்மார்ட் லோன் மோவரினால் ஒரு பெனிஃபிட்டான அல்லது எங்களுக்கு பிரயோசமான விடயங்கள் இருக்கின்றது பார்த்தால், ஸ்கெட்யூல் பண்ணி நீங்கள் விடலாம், ஸ்கெட்யூல் பண்ணி விடலாம் ஸ்மார்ட் லோன் மோவர். அந்த ஹட்டிங் ஹைட்டை கூட அது தீர்மானிக்கும். அதே போலவே அந்த மூவிங் ஜோன்ஸை நீங்கள் ஸ்மார்ட் ஏற்கனவே நான் சொன்னது போலவே மேப் பண்ணி விடலாம். அதே போல் பேட்டரி லெவலாக அதுவே தன்னையே தான் பாதுகாத்துக்கொள்ளும். அதாவது பேட்டரி லெவல் குறைகின்ற போது அதுவே சென்று அந்த சார்ஜிங் இடத்துக்கு சென்று தன்னை சார்ஜ் ஆக்கி கொண்டு மீண்டும் அந்த வேலையை தொடங்கும். இந்த விடயங்கள்லாம் ஸ்மார்ட் லோன் மோவரினுடைய பெனிஃபிட்டாக இருக்கிறது. அதே போல் ஜிபிஎஸ் கேமரா டெக்னாலஜி மூலமாக இயங்குகின்ற இந்த அட்வான்ஸ்ட் ரோபோட்டிக் லோன் மோவர்ஸை பொறுத்தவரையில் இந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் டிடெக்ஷன் என்று சொல்லப்படுங்க, அதாவது மரம் இருக்குது, அதில் சில மரக்கட்டைகள் இருக்கும், அந்த டாய்ஸ் கிடக்கும், அப்படியான விடயங்கள் எல்லாம் தவிர்த்து அந்த தனது பணியை சிறப்பாக செய்கின்ற ஒரு அட்வான்ஸ் ரோபோட்டிக் மோவர்ஸ் இதிலே இன்னும் ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அதே போலவே இந்த காலகட்டத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக மாறி இருக்கிறது. அதே போல் ஏஐ மற்றும் லோன் கேர், ஏஐயை பொறுத்தவரையில் இப்பொழுது எந்த அளவிற்கு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு விடயமும் நாங்கள் ஏஐக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோம், உங்களை எந்த அளவிற்கு சோம்பொறியாக்கி கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தாலும் கூட, எந்த ஏரியா, அதாவது எந்த ஏரியாவில் இருக்கின்ற, அதாவது உங்களோட மிகப்பெரிய லோனாக பெரிய லோனாக இருக்கிற பட்சத்தில் எந்த இடத்தில் அதிகமாக அந்த புட்கள் வளர்ந்திருக்கின்றது, அதே போலவே எந்த இடத்தில் அதிகமாக வெட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது, ஆப்ஸ்டாக்கிள்ஸ் அதாவது இந்த தடங்கல்கள் எங்கெல்லாம் இருக்கின்றது என்பதை தானே கண்டறிந்து அதனை அந்த புட்களை வெட்டுகின்ற ஒரு விடயம் தான் இந்த ஏஐ மூலமாக வருகின்ற லோன் மோவர்ஸில் இருக்கின்ற ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்கின்றது. அதே போலவே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பார்த்தா, ஒரு அழகான லோனுக்கு பின்னால் என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெகுலரான மூவிங், அதாவது ஒரு ரெகுலர் மூவிங், கரெக்டாக வாட்டரிங், ஃபர்டிலைசேஷன், அதே போல் வீட் கண்ட்ரோல், இந்த விஷயமெல்லாம் மிக முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. எனவே லோன் மோவர் என்பது மிக முக்கியமாக வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒன்றாக எங்களுக்கு மாறி இருக்கின்றது. காரணம், இந்த பொருட்கள் வீடுகளுக்கு முன்னால் புட்கள் வளர்ப்பது என்பது, ஒரு சீராக இருப்பது என்பது, ஒரு பச்சை பசேல் என்று இருப்பது என்பது அந்த வீடுகளுக்கும் ஒரு அழகை கொடுக்கும். எனவே அது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதனை மெயின்டைன் பண்ணுவதாக இருந்தால் துண்ணா கையால் வெட்ட முடியுமா, இல்லை கத்திரிக்கோளை கொண்டு வெட்ட முடியுமா, முடியாது. எனவே இந்த லோன் மோவர் என்பது மிக முக்கியம். எனவே வீடுகளை வாங்குகின்றவர்கள் இந்த லோன் மோவரும் வாங்குகின்றது என்பது ஒரு கட்டாயமாக, அதாவது வீடுகளில் ஒரு டிவி இருப்பது அத்தியாவசியம், வாஷர் ட்ரையர் இருக்கிறது அத்தியாவசியம் போல, ஒரு லோன் மோவர் இருப்பது ஒரு அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அதை நாங்கள் எடுத்து வந்திருந்தோம் என்று 60 கருவியல் நிகழ்ச்சியில். எனவே நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ஓரளவிற்கு இதை பற்றிய விவரங்கள் அறிந்திருப்பீர்கள். சில விடயங்கள் நாங்கள் மேம்போக்காக ஒரு விடயத்தை அணுகுவோம், ஆனால் ஒரு டீட்டெயில்டாக சில விடயங்கள் சொல்கின்ற போது அது உங்களுக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் அதை நீங்கள் பயன்படுத்துகின்ற போது அதனை பிரயோசனப்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வருகின்ற வாரமும் இதே போல் 60 கரவில் இன்னும் ஒரு பிரயோசனமான விடயத்தை கொண்டு வரும். அதற்கு முன்னதாக எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிற தகவல்களை இப்பொழுது நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: அந்த தகவலோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நேரம் 4:50 நிமிடம். தொடர்ந்தும் எஸ்ஏ எக்ஸ்பிரஸோடு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 4:05 முதல் 7 வரை எஸ்ஏ எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கோகுலன். மறுபடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் சஞ்சயன் வடக்கு நேரிலே.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindrana ahmed thamsi 437-860-7002
2: subra mortgage financial solutions residential commercial kana first second mortgages refinance renewal equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkindreergala no problem pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal bad credit consult proposal bankruptcy ullavargalum petrukolla mudiyum ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum subra mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
5: மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் த சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: நன்றி சஞ்சய். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நேரம் 5:02 FM 102.7 ஊடாக வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது முதல் 7 வரை இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் இன்றும் உங்கள் அன்பின் TS கோகுலன். இனிமையான வணக்கம் நேர்களை. தொடர்ந்தும் நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். டொரண்டோ பெரும்பாகத்தில் 24°C 29°C ஆக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு மாலை பொழுதோடு இணைந்திருக்க இன்றைய நாளின் இரவு பொழுது 19°C வெப்பநிலை காணப்படும். 20°C உணரப்படும். நாளைய நாளின் காலை பொழுது 21°C பகல் பொழுது 32°C வெப்பநிலை உணரப்பட இருக்கின்றது. நாளைய நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலை 25°C, திங்கட்கிழமை 27°C காணப்படுகின்றது. நீங்கள் எங்கிருந்தாலும் எங்களோடு பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இணைந்திருக்க ஈஸ்ட் FM தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் FM 102.7, ஈஸ்ட் FM தொடர்புகளுக்கு நீங்களும் அழைக்கலாம். 416-8241-2212 அப்படி இல்லாட்டி ஈஸ்ட் FM-னுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com ஊடாக கூட நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கலாம். நாளைய நாள் August 16 டொரண்டோ பெரும்பாகத்தை பொறுத்தவரை எரிபொருளின் விலை 2% அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய விருப்ப பாடல்களோடு அழைக்க முடியும். நீங்களும் எங்களோடு உங்களுடைய விருப்ப பாடல்களோடு இணைந்திருக்கலாம். 7 வரை உங்களுடைய விருப்ப பாடல்களோடு நீங்களும் இணைந்து 416-554-4040 ஊடாக நின்று கொண்டு நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க முடியும். இந்த பொழுதில் பாடலோடு இணைந்திருக்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம். நல்லா இருக்கிறோம் செல்லகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: வேலையாகிறாரு.
0: சரி, எப்படி வீக்கெண்ட்?
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
1: எனக்கு விஸ்வநாதன் சன்ல இருந்து பட்டாம்பூச்சி அந்த பாட்டு
0: கேப்போம். பட்டாம்பூச்சியா வீக்கெண்ட் போகுது? அப்படியா?
1: நன்றி வணக்கம்.
0: நீங்களும் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கலாம். 7 வரை உங்களுடைய விருப்ப பாடல்களோடு 4 6 5 5 4 4 0 4 0.

0: நேரம் 5:08 102 தசமகளினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களும் 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். உங்களுடைய விருப்ப பாடல்களோடு நீங்களும் அழைக்கலாம். 4104504 ஊடாக இணைகின்ற பொழுது நாங்களும் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். 7 மணி வரை நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களோடு இணைந்திருக்கலாம். இந்த பொழுதில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: FM 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களோடு அழைப்பினை ஏற்படுத்தலாம். 416-5544-4040 இணைந்திருக்கின்ற பொழுது நாங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களை உழைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். இந்த பொழுதில் பாடலோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: செல்வா விஜயா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் செல்வா விஜயா, எப்படி இருக்கிறீங்க? பாடல் வரப்போகின்றது. விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுடைய பாடல் வரும். நன்றி இணைந்து உடமைக்கு. தொடர்ச்சியாக நீங்களும் எங்களோடு 7 மணி வரை இணைந்திருக்கலாம். 416-5544-4040.
2: வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லட்சுமி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில். உணர்வு, இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6-9-7-2-9-3-5-8-9-9.
4: Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட், 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960, 4374777960.
5: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் Solicitor.
5: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
7: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்க. Jeeva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
9: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM
10: 102.7. இல்லை இல்லை சொல்லு, ஒரு கணம் போதும்.

0: உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். இந்த பொழுதில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் பற்றிய விவரங்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: இன்று இரண்டாவது நாளான டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 நிகழ்ச்சிகள் இப்பொழுது பிரதான அரங்கத்திலே ஆரம்பமாயிருக்கிறது. இரண்டு நுழைவாயில்களூடாக மக்கள் இங்கே ஆர்வத்தோடு வருவதை காணக்கூடிய இருக்கிறது. நாங்கள் சொன்னது போலவே ஒரு மிக பிரம்மாண்டமான மேடை, அதாவது 360 மேடையில் இன்றைய நாளில் எங்கட பொடியல் வாகிசன் வழங்குகின்ற இசை நிகழ்ச்சியை நீங்கள் இலகுவாக அனைவரும் வசதியாக பார்க்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதன் அடி சத்யபிரகாஷ் ஸ்ரீ பிரியங்கா ஆகியோரும் பல பாடல்களை வழங்க காத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் இந்த கோடை காலத்தில் ஒரு இதமான கால மாலை பொழுதிலே நீங்கள் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வகையிலே இந்த மைதானம் என்பது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சிறுவனுக்கான விளையாட்டு தடங்கள் இருக்கிறது, அனைத்தும் முற்றிலும் இலவசம். வாகன தரிப்பிடங்களிலிருந்து சிறுவனுக்கான விளையாட்டு தடங்களிலிருந்து உள்நுழைவு மூலம் அனைத்தும் இலவசம் என்பதை நாங்கள் மீண்டும் நிலைப்படுத்துகிறோம். ஆகவே இந்த கோடை காலத்தை நிறைவாக நீங்கள் கொண்டாடிப்பாக உங்களுக்கான வாய்ப்பை டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லலாம். மடியிலே இப்பொழுது 80 கலைஞர்கள் பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களும் இங்கு ரசிகர்களும் ஆர்வத்தோடு நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது.
2: நிச்சயமாக ஏராளமான மக்கள் இப்பவே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்றைக்கும் இந்த நிகழ்வை களைகட்ட இருக்கின்றது. இரவிலே எங்களுடைய படிகள் வாகிச குழுவினரும் உங்களுக்கு 360 ஸ்டேஜிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத அளவில் முதல் முறையாக இந்த அமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அருகே இருந்து அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காணக்கூடியதாக இருக்கும். சுட சுட அப்பம் வேணுமா, கச்சான், எங்களுடைய பாரம்பரிய உணவுகள், சோசியட் சொல்லி கத்துரட்டி என்று எக்கச்சக்கமான வெரைட்டியான ஃபுட்ஸ் இருக்கின்றது. குழந்தைகளுக்கு பவுன்சி கேசல் இருக்கின்றது, இலவசமாகவே விளையாடி கொள்ள முடியும். கலை நிகழ்ச்சிகள் சற்று முன்னர் ஆரம்பமாக இருக்கின்ற மேடை நிகழ்ச்சிகள். ஆகவே நீங்கள் விலகுவாகவும் வரலாம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம், சுட சுட சுவையான உணவுகளோடு இங்கே நிகழ்ச்சிகளும் உங்களை மகிழ்விக்க தயாராக இருக்கின்றன.
1: ஆகவே நேரடியாக வரலாம். மார்னிங் செட்டன் பிச் சந்திப்பிலே ஸ்காப்ரோ முற்றவழி அரங்கத்திலே டேஸ்ட் ஆஃப் தமிழ் இரண்டாவது நாள் நிகழ்வுகள் இப்பொழுது ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் வருகை என்பது இரண்டு நுழைவாயில் ஊடாக மக்கள் மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்மாண்ட மாடை 360 நீங்கள் எந்த மூலையிலிருந்தும் நிகழ்ச்சிகளை மிக வசதியாக தெளிவாக பார்க்கக்கூடிய வகையில் இந்த மேடை அரங்கம் செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் இடைநாளிலும் வாகிசன் குழுவினர், அதாவது எங்களோட பொடியில் வாகிசன் குழுவினர் வழங்குகின்ற பல பாடல்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதை தாண்டி எமது கலைஞர்கள் இங்கே மேடையில் இப்பொழுது பாடல்களை வழங்கிக் கொண்டு அதை கூட நேர்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கார்கள். ஆகவே வாருங்கள், இந்த கோடை காலத்தை கொண்டாட உங்களுக்கான டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 இரண்டாவது நாள் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
3: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சிப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
1: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக பேச்சுக்களில் எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் கனடா செய்யக்கூடாது என நாட்டின் பாரிய தொழிற்சங்கமான ஜெனீவா வலியுறுத்தியுள்ளது. சக்தி வளம், பொட்டாசியம், அலுமினியம் போன்ற பல்வேறு தேவைகளில் அமெரிக்கா கனடாவிலேயே தங்கியுள்ளதாக அது தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு கடைசி நேரத்தில் தலைமறைவான வேட்பாளர் தற்போது அதிமுகவில் இணைந்துள்ளார். திட்டமிட்டு சதி செய்து தங்கள் வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி விலை பேசியதாக தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதே வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியின் முன்னிலேயே அதிமுகவில் இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழிகள் நீதிக்காக தமிழ் மக்களை ஒன்றிணைய வைத்துள்ளதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் தீவிரத்தை சர்வதேச சமூகத்துக்கு உணர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: The one and only Weekend Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM. The greatest radio station.

0: நேரம் 5:37 நிமிடம். எஃப்எம் 102 தசமங்களின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களும் 7 மணி வரை உங்களுடைய விருப்ப பாடல்களோடு இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 416-5544-400 இந்த பொழுதில் பாடலோடு இணைந்திருக்கின்ற நேர் வணக்கம்.
1: வணக்கம் கோயிலன், நான் திருவதி அமுதராஜா பேசுறேன். வணக்கம் கோயிலன், வணக்கம் முஷா, இருவருக்கும் நிலமா இருக்கிறீங்களா? அவங்க நிகழ்ச்சிக்கு விராட்டிலும் அவருக்கும் சேர்த்து வணக்கம் சொல்லணும்.
0: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க எப்படி உங்களோட வீக்கெண்ட் எல்லாம் போய்கொண்டிருக்கு?
1: வீக்கெண்ட் எல்லாம் நல்லா போய்கொண்டிருக்குது. நிகழ்ச்சிகள், பாடல்கள், அதோட நடக்கும் நிகழ்ச்சிகள் பார்க்க போகணும் இனித்தான். அப்படியே போகுது எல்லாரும். ஒன் வீக் மிஸ் பண்ணிட்டேன். சமர்ப்பந்தா கொண்டாட்டங்களும் வந்துடும். அப்ப அந்த கொண்டாட்டம் பேத்தி இந்த கொண்டாட்டத்தோட கொஞ்சம் மிஸ்
0: பண்ணிட்டேன்.
1: இன்று நான் முதல்ல ஈஸ்டப்பமுக்கு, ஈஸ்டப்பம் 10வது ஆண்டு முடிஞ்சு அடுத்தடியில் காலடியை எடுத்து வைக்கும் ஈஸ்டப்பம் நட ராஜ் உட்பட அனைத்து ஊழியர்களும் சேவையர்களும் இந்த நிகழ்ச்சி நடத்த அனைவருக்கும் மென்மேலும் சேவை வளர வேணும் என்று, ஈஸ்டப்பமும் மென்மேலும் வளர வேணும் என்று சொல்லி வாழ்த்தி கொண்டும் நான் வந்து கேட்கும் பாட்டு சந்தன காற்றிலே என்ற படத்திலே அதே பாடல், சந்தன காற்றிலே சுந்தர பூக்களை சேர்ந்தது மென்மேலும் வளர வேணும் என்று ஈஸ்டப்பம் வாழ்த்தி கொண்ட அந்த பாடலை அனைத்து மக்களும் ஈஸ்டப்பர் நீங்கள் இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி உங்களுக்கு பாடல் வரப்போகிறது. நன்றி. இணைந்து கொண்ட வைக்க தொடர்ந்து 7 மணி வரை நீங்கள் விசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். பாடலுக்கு முன்பதாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-இயர் வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில், 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: நேரம் 5:46 102.2 தசமேளினூடாக வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களும் தொடர்ந்து 7 வரை இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ முடியும். இந்த பொழுதில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: அரங்கத்திலே டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2 நாள் நிகழ்வுகள் இங்கே ஆரம்பமாயிருக்கிறது. இப்பொழுது பிரதான மேடையிலே குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரியங்கா அவர்கள் இப்பொழுது பாடி முடித்த நிலையே எமது கலைஞர்கள் பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் ஏராளமான பாடல்களை ரசிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு. அதைத் தொடர்ந்து இன்று மாலை 8 எங்கடப்பொடியில் வழங்குகின்ற வாகிசங்குழியில் வழங்குகின்ற பாடல்களை காணலாம். அதிலும் குறிப்பாக 360 அரங்கம், அதாவது மேடையிலே நீங்கள் இலகுவாக அவருடைய நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கார்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே ஏராளமான மக்கள், அதாவது 2 நுழைவாயிலூடாக மக்கள் உள்ளே வருவதை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதான அரங்கம் அதேபோல பின்புறமா வாயிலூடாக மக்கள் வருவதை காணக்கூடிய இருக்கிறது. இங்கே மேடு என்பது மிக எந்த வகையில் விம்முறை தான் இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மேடையிலே நீங்கள் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி ஏராளம் வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள் இருக்கின்றன. அனைத்திலும் சுவையாக நீங்கள் உணவுகளை உண்ணக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அதோட இங்கே ஏராளமான பொருட்கள் கூட விற்பனை கொண்டிருக்கின்றன. அதனை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மிக குறைந்த விலையில். அதை தாண்டி சிறுவனுக்கான விளையாட்டு தடங்களில் இலவசமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வருவதற்கு வாகன அனுமதிக்கான பார்க்கிங் இலவசம், அனுமதி இலவசம், எல்லாமே இலவசமாக இருக்கிறது. ஆகவே இந்த கோடை காலத்தில் உங்களுடைய பொழுதை இங்கே நிகழ்ச்சி ஊடாக இந்த நிகழ்ச்சி ஊடாக கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பு தான் டேஸ்ட் ஆஃப் தமிழ் தந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதான அரங்கத்தில் இப்பொழுது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகி பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வருகை இங்கே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைய இந்த நல்ல ஒரு இதமான ஒரு காலநிலையா இருக்கிறது. இந்த மாலை பொழுதை நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட இன்றைய நாள் 2 நாளாக அமைந்திருக்கிறது. டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நாங்கள் மீண்டும் நடைபெறுத்துகிறோம். 360 ஸ்டேஜ் அமைக்கப்பட்டு அதில் இன்றைய நாளில் வாகிசன் குழுவினர் 8 தங்களுடைய நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கிறார்கள். இப்பொழுது பிரதான அரங்கத்திலே பல பாடல்களை தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கலைஞர்களும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்பதையும் நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் ஆன் தி பிலிஸ் கார மோட்டா வழி அரங்கத்திலே டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 2 நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்லிக்கொண்டு அடுத்த தகவலோடு சந்திக்கின்றோம்.
0: தொடர்ந்து நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். இசை எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கின்றோம். உங்களுடைய விருப்ப பாடல்களோடு அழைக்கலாம். 4165544 இந்த பொழுதில் பாடலோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஜசோ, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க ஜசோ, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: உங்களை சேவைக்கு நண்டம். உங்களை நாங்களாம் பாட்டு பார்க்க போவோம். நீங்கள் எங்களுக்கு அடி வந்ததுக்கு
0: நன்றி. நன்றி.
2: அடுத்தது எனக்கு கேட்டா தென்றல் காட்டு, என்ன அந்தி நேர தென்றல் காட்டு.
0: அந்தி நேர தென்றல் காட்டு உங்களுக்காக வருகின்றது. நன்றி. இணைந்து கொடுமைக்கு
2: நன்றி.
0: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ.
1: மீனாட்சி மீனாட்சி
0: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
0: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
8: போட்ட புதுச்சேலை உடுத்தி
9: ஸ்காபரோவில்
10: அகரம் சில்க்,
9: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
10: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
9: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
10: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
9: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
10: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
11: Weekend East FM Tamil.
12: Tamil. 102.7.

0: FM 102 தசமேலினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். இஸ் எக்ஸ்பிரஸ் இரண்டாவது மணித்தியாலத்தில் நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். 24 டிகிரி செல்சியஸ், 29 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு மாலை பொழுதாக இந்த பொழுது காடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய இரவு பொழுது 19 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்படும். நாளைய நாளின் காலை பொழுது 20 டிகிரி செல்சியஸ், 21 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்படும். பகல் பொழுது 25 டிகிரி செல்சியஸ், 32 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்படும். நாளைய நாளை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி எரிபொருளின் விலை GTA பெரும்பாகத்தில் 2% அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் ஈஸ்ட் FM தமிழோடு இணைந்திருக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் FM தமிழ், அதே நேரத்தில் யூடியூபில் ஈஸ்ட் FM 102.7. ஈஸ்ட் FM தொடர்புகளுக்கு 416-824-1212. ஈஸ்ட் FM மின்னஞ்சல் முகவரி உங்களுக்காக இருக்கின்றது, ஈஸ்ட் FM 102.7@gmail.com. நீங்களும் தொடர்ச்சியாக 7 மணி வரை உங்களுடைய விருப்ப பாடல்களோடு இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040, 416-554-4040. வேலைவாய்ப்பு பற்றி அறிவித்தல். மிக பிரபலமான இத்தாலியன் உணவகம் ஒன்றுக்கு 2 வருடம் இத்தாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கேற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ்வாஷர்ஸும் தேவைப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு 416-356-6199. தொடர்ந்தும் 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். இந்த பொழுதில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டி இருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் GTA-வினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-இயர் வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: நேரம் 6:15 எஃப்எம் 102 தசமுகளினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் உங்களோடு இணைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக 7 வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் பாடலோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கோகுலன், நான் சிவகுமாரன்.
0: வணக்கம் இருக்கிறீங்க? வணக்கம் சிவகுமாரன், நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் மிகவும் நலமா இருக்கின்றேன்.
0: சரி, என்ன
1: பாடல்? நான் விரும்பி கேட்கும் பாடல் வெள்ளைக்கார துறை என்ற படத்தில் இருந்து ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் இருவரும் பாடிய கூதல் காற்று கொல்லுதடி குறுஞ்செய்தி தாடி என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
0: சரி, உங்களுக்காக பாடல் வரப்போகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்க. விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுடைய பாடல் வரும்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். நீங்களும் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கலாம். 7 வரை உங்களுடைய விருப்ப பாடல்களோடு அழைக்கலாம். 416-5544-4040 416-5544-0040.
2: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
3: ஈஸ்ட் எஃப்எம்
4: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள் அனுமதி மற்றும் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
5: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100-க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
9: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 21 வெள்ளி பூங்காவனம், ஆகஸ்ட் 25 செவ்வாய் சப்பரம், ஆகஸ்ட் 26 புதன் தேர், ஆகஸ்ட் 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 416-731-8453.
10: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
11: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
10: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
12: நல்ல பாட்டு நாலு விஷயம்
13: FM 102.7
12: ஈஸ்ட் FM.ca.

0: நேரம் 6:25 எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் உங்களோடு இணைந்திருக்கின்றது இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் 7 வரை உங்களுடைய விருப்ப பாடல்களோடு அழைக்கலாம். 4165544400 இந்த பொழுதில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மார்னிங் சார் அண்ட் பிரிஞ்ச் அதிபிலே காபரோ முற்றுவழி அரங்கத்தில் டேஸ்ட் ஆஃப் தமிழின் 2வது நாள் நிகழ்வுகள் இங்கே ஆரம்பமாகி பிரதான மேடையிலே தென்னிந்திய சூப்பர் சிங்கர் கலைஞர் பிரியங்கா அவர்கள் உட்பட பல நமது நாட்டு கலைஞர்களோடு இணைந்து பல பாடல்களை இங்கே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏராளம் ஏராளம் மக்கள் 2 நுழைவாயிலூடாக வருவதை காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே 2வது நாள் ஒரு நல்ல ஒரு காலை இருக்கிறது, சூரியக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆகவே மக்கள் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிகழ்ச்சிகளை கண்டுகடுத்தி கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே இன்று 8 குறிப்பாக எங்களுடைய படிகள் வாகிச குழுவினர் வழங்குகின்ற நிகழ்ச்சி கூட காத்திருக்கு. அதுவும் வித்தியாசமான ஒரு பிரம்மாண்டமான மேடை, அதாவது 360 மேடை இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அதில் ஏராளமான நிகழ்ச்சிகளை வழங்க காத்திருக்கின்றார்கள் வாகிச குழுவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இங்கே ஏராளமான வர்த்தக சாவடிகள், அத்துடன் உணவு சாவடி அமைக்கப்பட்டிருக்கின்றன. சுறுசுறுப்பான விற்பனை கூட இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என அடுவரும் இங்கே வருவதை காணக்கூடிய இருக்கிறது. அதேபோல சிறுவருக்கான விளையாட்டு தளங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முற்றிலும் இலவசமாக நீங்கள் அதில் விளையாடக்கூடிய வாய்ப்பையும் வழங்கியிருக்கிறார்கள். பார்க்கிங் முற்றிலும் இலவசம், அதில் தான் இங்கே நுழைவாயில் இலவசம். ஆகவே முற்றிலும் இலவசமாக இந்த கோடை காலத்தை நீங்கள் குதூகலமாக கொண்டாட டேஸ்ட் ஆஃப் தமிழின் 2வது நாள் நிகழ்வு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்காப்ரோ முற்றவழியில் மௌனி செட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் சொன்னது போலவே பிரதான மேடையிலே இப்பொழுது பல பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கலைஞர்கள். ரசிகர்கள் மிக ஆர்வத்தோடு பாடல்களை ரசிப்பதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே நீங்களும் வருகின்ற பொழுது நாளை நீங்கள் மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழலாம். டேஸ்ட் ஆஃப் தமிழ் 8 வாகிசம் குளிர வழங்குகின்ற நிகழ்ச்சி கூட காத்திருக்கிறது. எங்களோட பொழியில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற 360 மேடையிலே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கப் போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த கோடை பொழுதை நீங்கள் மிக மகிழ்ச்சியோடு கொண்டாட முற்றிலும் இலவசமாக மாக்கமன் மணிகம் மோனிசரன் சுவிச் சந்திப்பில் ஸ்காபரோ முற்றவழி அரங்கத்திலே டேஸ்ட் ஆஃப் தமிழின் 2வது நாள் நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏராளம் ஏராளம் வர்த்தக சாவடிகள், ஏராளம் உணவு சாவடிகள். ஒவ்வொரு உணவு சாவடிகளும் வித்தியாசமான சுவையோடு உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் கூட நீங்கள் வந்து இந்த கோடை பகுதியிலே உணவுகளை வாங்கக்கூடிய வசதி இருக்கிறது. ஆகவே நீங்களும் பெறலாம். இன்றைய நாள் 2வது நாளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது டேஸ்ட் ஆஃப் தமிழின் நிகழ்ச்சி என்பதும் குறிப்பிடத்தக்கது.

போராட்டத்துக்கு அனுமதி வழங்கியமை தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோசிடம் யாழ்ப்பாணம் போலீஸ் தலைமையகம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இலங்கையின் வெவ்வேறு இனத்தவர்கள் மத்தியில் குழப்பங்களையும் நாட்டின் அமைதிக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும் வகையில் இந்த போராட்டம் உள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்பில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட கருத்துக்கள் சர்ச்சையாகியுள்ளன. அவரது கருத்துக்களை தமிழக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கண்டித்துள்ளனர்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.

0: நேரம் 6:37 எஃப்எம் 102 தசமேலினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 7 மணி வரை நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களோடு இணைந்திருக்கலாம். இந்த பொழுதில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கல்யாண சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: நேரம் 6:46 நிமிடம் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். 7 மணி வரை உங்களோடு இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இணைந்திருக்க காத்திருக்கின்றது. இந்த பொழுதில் மீண்டும் டேஸ்ட் ஆஃப் தமிழ் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: 2வது நாளாக டேஸ்ட் ஆஃப் தமிழ் மார்னிங் சந்திப்பிலே இஸ்காபுரம் ஒற்றவழி அரங்கத்திலே இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 நுழைவாயில் ஊடாக ஏராளமான மக்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த மக்கள் கூட கதிரில் அமர்ந்திருந்து நிகழ்ச்சிகளை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது பிரதான அரங்கத்திலே சிவசிங்கர் புகழ் பிரியங்கா அவர்கள் பாடலை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அத்துடன் எமது கலைஞரம் அடைந்து பல பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை 8 மணிக்கு பின்னர் வாகிசன் நமங்கல பொடியில் வாகிசன் வழங்குகின்ற நிகழ்ச்சி கூட காத்திருக்கிறது. அதிலும் இந்த முறை முதல் முறையாக 360 டிகிரி அதாவது 360 டிகிரி மேடை அரங்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே பல பாடல்களை வழங்க காத்திருக்கிறார்கள். அனைவருமே மிக இலகுவாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வகையில் அந்த ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. ஏராளமான பாடல்கள் இப்பொழுது பிரதான அரங்கத்தில் இடம்பெற்றுக் கொண்டது. இதை தாண்டி இங்கே பின்புறமாக உணவு சாவடிகள் மிக சுறுசுறுப்பான உணவு சாவடிகள் இங்கே இருக்கின்றன. அதிலும் கூட விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தாண்டி வர்த்தக சாவடி இருக்கின்றன, அதிலும் கூட விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாட உங்களுக்கான டேஸ்ட் ஆஃப் தமிழின் 2வது நாள் நிகழ்வு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 நுழைவாயில் ஊடாக சிறுவர்கள் பெரியவரான ஏராளமான மக்கள் கூட்டம் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பாடல்களையும் பல பாடல்கள் இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியங்கா அவர்கள் இப்பொழுது மடியிலே நல்ல ஒரு அழகான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அதை கூட மக்கள் இங்கே ரசித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டின் ஒரு மிக பிரம்மாண்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 என்பதும் குறிப்பிடத்தக்கது. மார்னிங் சேட்டன் பின் சந்திப்பிலே இஸ்காபுரம் முற்றவழி அரங்கத்தில் இந்த நிகழ்வு 2வது நாளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு இதமான ஒரு காலநிலை ஆகவே நீங்களும் வருகின்ற பொழுது நிகழ்ச்சிகளை இதமாக கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பு தந்திருக்கிற கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாட டேஸ்ட் ஆஃப் தமிழ் இந்த ஆண்டு மிக பிரம்மாண்டமாக வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் நினைவுபடுத்தலாம். பல பாடல்கள் இப்பொழுது மடியில் ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். நாங்கள் சொல்வது போலவே இந்த இம்முறை வாகிசன் அவர்களின் நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமாக இருக்க போறது. 360 அரங்கத்திலே அவருடைய நிகழ்ச்சி வழங்க காத்திருக்க என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ளலாம். இருந்தாண்டு ஏராளமான வர்த்தக சாவடிகள் உணவு சாவடிகள் ஒரு சுறுசுறுப்பான விற்பனை இந்த பொருளிலிருந்தே இங்கே விற்பனையாக கொண்டிருக்கின்றன. நீங்க வருகின்ற பொழுது டேஸ்டான உணவுகளை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் தர பல உணவு சாவடிகள் இங்கே அமைக்கப்பட்டு என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதுபோல சிறுவருக்கான விளையாட்டு திடல் இலவசமாக இருக்கிறது. பாக்கை முற்றிலும் இலவசம் இந்த ஆண்டு மிக பிரம்மாண்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026
0: இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாங்களும் அளிக்கின்ற பாடலோடு இன்றைய நாளின் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தை அறிவித்திருக்கின்றோம். இதுவரை நேரம் எங்களோடு இணைந்திருந்த மற்றும் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்ட அத்தனை நேர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை விடுபெற்றுக் கொள்கின்றது. மீண்டும் நாளை மாலை 5 மணி தொடக்கம் 7 மணி வரை 16 வயதுக்குட்பட்டவர்கள் இணைந்து கொண்டு இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்களும் இன்றைய நாளின் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை ஒழிக்கின்ற பாடலோடு நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்து மனிதர்கள் 7 மணிக்கு ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: கந்தசாமி. என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: சொன்னார் வள்ளுவர் கிராண்ட்பா, கூடல் தாண்டி கூட சொன்னார் கடைசி குரல்.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்ச பொண்ணு தானே,
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ,
1: என்ன தள்ளிட்டு போ,
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
3: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவ தானா.
4: போடி போடி போடி, ஃபுல்லா போன லைடி கேர்ள்ஸ்.

0: and only Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM
0: 102.7. Weekend East FM. The greatest
2: radio station. எப்ப பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக் யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வள வளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-24-26.
4: பாட்டுக்கு
5: நாரதன்,
4: வீணைக்கு
5: வாணி,
4: அழகுக்கு
5: முருகன்,
4: சொல்லுக்கு
5: அகத்தியன்,
4: வில்லுக்கு
5: வினோத்குமார்.
4: எனது வினோத்குமாரா?
5: ஆம், வில்ஸ். அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
6: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
7: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
8: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
9: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
10: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே, 416-291-3232.
11: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
12: Ideal Dreams Entertainment and Maja Vazhangam Prabhudeva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். ஆகஸ்ட் 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca. விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.

நேரம் ஏழு மணி எஃப்எம் 102 தசம் ஏழினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது முதல் 9 மணி வரை ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நீங்களும் இன்றைய நாளும் கெனடிய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்கள் அவர்களை பற்றிய விடயங்களோடு ஸ்டார் நைட் நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கின்றது. 9 மணி வரை இனிமையான பாடல்களோடு நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். டொரண்டோ பெரும்பாகத்தில் இப்பொழுது 23 டிகிரி செல்சியஸ், 27 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய இரவு 19 டிகிரி செல்சியஸாக காணப்படும், 20 டிகிரி செல்சியஸாக உணரப்படும். நாளைய நாள் 21 டிகிரி செல்சியஸ், காலை பொழுது பகல் பொழுது 32 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட இருக்கின்றது. நாளைய நாளின் பகல் பொழுதில் லேசான மலைத்தூறலுக்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன. அதே நேரத்தில் நாளைய நாள் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி எரிபொருளின் விலையை பொறுத்தவரை மாற்றங்கள் இருக்கலாம் என்றதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 2% விலை அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, அதே நேரத்தில் ஈஸ்ட் எஃப்எம்மினுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாக கூட நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கலாம். தொடர்ந்து 9 மணி வரை எங்களோடு ஸ்டார் நைட் கெனடிய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்களோடு இணைந்திருக்க போகின்றது. நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற பாடல் ஜால் மண்ணிலிருந்து வெளிவர இருக்கின்ற போராட்டம் திரைப்பட பாடல்.

0: கலைஞர்களுடைய பாடல்களோடு ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றது. 9 மணி வரை நீங்களும் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கபடியும் இந்த பொழுதில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899. 6472-93-5899.
3: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto.
6: மீனாட்சி மீனாட்சி
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
8: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: விதிசாயினியோடு ரால்ஃப் அந்த பாடலை தந்திருந்தார். நேரம் 7:20 FM 102.3 ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட் இண்டிபெண்டன்ட் மற்றும் கென்னடி கலைஞர்களுடைய பாடல்களோடு அவர்களை பற்றி விடயங்களோடு உங்களோடு இணைந்திருக்கின்றது. நீங்களும் எங்களோடு 9 வரை இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: 2026 இரண்டாம் நாள் நிகழ்வு டேஸ்ட் ஆஃப் தமிழ் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் இங்கே கூடிக்கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது அந்த 360 மேடையிலே மாணவ மாணவியின் நடனம் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் மிக ரசித்துக் கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஏராளமான ரசிகர் கூட்டம் இங்கே கூடிக்கொண்டிருப்பதையும் காண இரண்டு நுழைவாயிலூடாக உள்ளே வந்து கொண்டிருக்கின்றார்கள். கோடை காலத்தை ஒரு இதமான பொழுதாக அனுபவிக்க நீங்கள் நேரடியாக வரலாம். டேஸ்ட் தமிழ் இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோல பிரதான அரங்கத்திலே பாடல் கூட பாடல் பல பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென்னிந்திய கலைஞர்கள் வந்து இங்கே குறிப்பாக பிரியங்கா உட்பட ஏராளமான கலைஞர்கள் வருகை தந்து இங்கே பாடல்கள் கூட வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான உணவு சாவடிகள் அதே தாடி வர்த்தக சாவடி உணவு சாவடிகளில் ஏராளம் விதம் விதமான உணவுகள் ஒவ்வொரு சுவையோடு நீங்கள் உண்ணக்கூடிய வகையிலே இந்த உணவுகளை இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். உணவு சாவடிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல நீங்கள் இங்கே வருவது சிறுவர்களுக்கான விளையாட்டு தளம் மிக ஃப்ரீயாக நீங்கள் விளையாடக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அதுபோல கார் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். இந்த கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாட மார்னிங் சாட்டன் ஸ்விட்ச் அந்திப்பில் நீங்கள் நேரடியாக வரலாம். முற்றுமெழுதாக இலவசமாக நீங்கள் நிகழ்ச்சியை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழின் இரண்டாவது நாள் நிகழ்வு என்பது குறிப்பிடத்தக்கது. ஏராளமான மக்கள் இங்கே நேரடியாக கூடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த 8 பின்னர் வாகிசன் அதாவது எங்கட பொடியில் வாகிசன் வழங்குகின்ற நிகழ்ச்சி கூட இந்த 360 மேடையிலே வழங்க காத்திருக்கிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான மேடை இங்கே அமைக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த 360 மேடையில் தான் இப்பொழுது இளையவர்களின் நடனை செய்ய நடனம் வந்து இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் மிக ஆர்வத்தோடு கண்டுகொண்டு இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டின் மிக பிரம்மாண்டமாக டேஸ்ட் ஆஃப் தமிழ் இரண்டாவது நாள் நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேரடியாக வருகின்ற பொழுதும் இந்த கோடை காலத்தை நீங்கள் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய வாழ்வு சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். முற்றிலும் அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம், சிறுவருக்கான விளையாட்டு சடங்குகள் இலவசம் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். ஆகவே இந்த கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாட டேஸ்ட் ஆஃப் தமிழின் இரண்டாவது நாள் நிகழ்வு இப்பொழுது இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.

அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக பேச்சுக்களில் எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் கனடா செய்யக்கூடாது என நாட்டின் பாரிய தொழிற்சங்கமான யூனிஃபோர் வலியுறுத்தியுள்ளது. சக்தி வளம், பொட்டாசியம், அலுமினியம் போன்ற பல்வேறு தேவைகளில் அமெரிக்கா கனடாவிலேயே தங்கியுள்ளதாக அது தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு கடைசி நேரத்தில் தலைமறைவான வேட்பாளர் தற்போது அதிமுகவில் இணைந்துள்ளார். திட்டமிட்டு சதி செய்து தங்கள் வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி விலை பேசியதாக தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதே வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியின் முன்னிலையிலேயே அதிமுகவில் இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழிகள் நீதிக்காக தமிழ் மக்களை ஒன்றிணைய வைத்துள்ளதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் தீவிரத்தை சர்வதேச சமூகத்துக்கு உணர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.

0: எஃப்எம் 102 தசமங்களின் ஊடாக வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றோம். ஸ்டார் நைட் உங்களோடு இணைந்திருக்கின்றது. ஒளித்தந்த பாடல் சோஃபியா சரிகா குழுவினர் தந்திருந்தார்கள். நேரம் 7:36, 9 வரை நீங்களும் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி

வழங்கப்பட்டிருக்கிறன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன 1,300 டாலர் விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். 1,200 டாலர் விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன 1,300 டாலர் விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 1,200 டாலர் விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: நேரம் 7:43 FM 102.7 இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM உங்களோடு ஸ்டார் நைட் இணைந்திருக்கின்றது. தொடர்ந்து 9 வரை நீங்களும் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம்.
1: மார்னிங் சார், சாந்திப்பிலே அமைந்திருக்கின்ற காபரோ மூச்சவழி அரங்கத்தில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 இரண்டாவது நாள் நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் வந்து இப்பொழுது நுழைவாயில் ஊடாக உள்ளே வந்து இந்த மைதானத்தை நம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அரங்கத்திலே சூப்பர்சிங்கர் புகழ் பிரியங்கா அவர்கள் இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார். ரசிகர்கள் மிக ஆர்வத்தோடு இங்கே ரசித்துக் கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. ஒரு இதமான ஒரு காலநிலை பொழுது, ஆகவே இந்த மாலை பொழுது நீங்கள் இதமாக கொண்டாட டேஸ்ட் தமிழ் உங்களை வரவேற்கின்றது. இன்று மாலை 8:30 பின்னர் வாகிசன் அவர்கள் வழங்குகின்ற பாடல் கூட இருக்குது. அதிலும் குறிப்பாக இம்முறை முதல் முறையாக அமைக்கப்பட்ட 360 மேடையிலே அவருடைய பாடல் நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்ணூராக இலகுவாக அருகில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கார்கள் டேஸ்ட் ஆஃப் தமிழ் குழுவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கே ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சுறுசுறுப்பான விற்பனை கூட இப்பொழுதிலிருந்து இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. நாவுக்கு சுவையான பல உணவுகள் இங்கே இருக்கின்றன. தாயத்தில் உண்டு மகிழ்ந்த அத்தனை உணவுகளை நீங்கள் சுவையோடு உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பை இங்கே ஏராளமான உணவு சாவடிகள் வழங்கி கொண்டிருக்கார்கள். இதேபோல வர்த்தக சாவடிகளில் ஏராளமான விற்பனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 ஆண்டின் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏராளமான மக்கள் கூட்டம், குறிப்பாக முதியவர்கள், இளம் சிறுவர்கள் என அனைவருமே இங்கே வந்து நிகழ்ச்சிகளை கண்டு கலத்தி கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. நல்ல ஒரு காலநிலை, ஆகவே மக்கள் மிக ஆர்வத்தோடு இங்கே வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாம் நாள் நிகழ்வுகள் இங்கே டேஸ்ட் தமிழ் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் சொன்னது போலவே இங்கே அரங்கத்திலே மக்கள் கூடினாலும் இங்கே காத்திருப்பு, அதாவது வாகிசனின் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. அதிலும் இம்முறை முதல் முறையாக 360 டிகிரி மோடி அமைக்கப்பட்டு அதிலிருந்து நீங்கள் அனைவருமே நிகழ்ச்சியை இலகுவாக கண்டுகளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் தந்திருக்கின்றார்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் அந்த பிலிஸ் காபுரம் முட்டவழி அரங்கத்திலே டேஸ்ட் ஆஃப் தமிழின் இரண்டாவது நாள் நிகழ்ச்சிகள் ஏராளம் மக்கள் கூட்டத்தோடு இங்கே இந்த நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் இங்கே வந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திக்கின்றோம்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
4: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
5: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

நேரம் 8:01 FM 102.7 ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட்டினுடைய இரண்டாவது மணித்தியாலத்தில் நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். 23 டிகிரி செல்சியஸ், 26 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை இரவு பொழுது 20 டிகிரி செல்சியஸாகவும், நாளை நாள் காலை பொழுது 21 டிகிரி செல்சியஸாகவும், நாளை நாளினுடைய பகல் பொழுது 32 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படும். நாளை நாளின் பகல் பொழுதில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றது. அதே நேரத்தில் நாளை நாளை பொறுத்தவரை டொரண்டோ பெரும்பாகம் எரிபொருளின் விலையை பார்க்கின்ற பொழுது லீட்டர் ஒன்றுக்கான விலை 2 சதங்களால் அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் FM தமிழ் ஊடகங்களோடு இணைந்திருக்கலாம். யூடியூபில் ஈஸ்ட் FM 102.7, ஈஸ்ட் FM-இன் தொடர்புகளுக்கு 416-824-1212. அதே நேரத்தில் ஈஸ்ட் FM-னுடைய மின்னஞ்சல் முகவரி உங்களுக்காக இருக்கின்றது. ஈஸ்ட் FM 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கலாம். இண்டிபெண்டன்ட் மற்றும்